0: அடுத்து லலிதாத்ரி சதி, பாடியவர் சிவானந்த விஜயலட்சுமி.
1: குங்குமவிலேபன அழிக சுண்டி கஸ்தூரி.

ஐயங்கவின ஹிருதயா ஹரிகோபாருணாம் சுகா லகாரார்த்த லதா பூஜ்ய

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 3 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 8 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: நேரம் காலை 6 மணி, நீ கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறையை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் தொடங்கி வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நெடுநாள் வேண்டுதல்களும் விரைந்து நிறைவேறட்டும். காலை தென்றல் நிகழ்ச்சியின் துவக்கமாக குறளும் விளக்கமும். இன்றைய திருக்குறள் இல்லறவியல் பிரிவில் அதிகாரம் 12 நடுவு நிலைமை அதிகாரத்தில் 9வது குறள். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உள்கோட்டம் இன்மை பெறின். இதற்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை, உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாத திருத்தல் நடுவு நிலையாம். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உள்கோட்டம் இன்மை பெறின். உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லா திருத்தல் நடுவு நிலையாம். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். நேரம் 6:04.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
2: சித்திரம் பேசேல். சித்திரம் என்பது மனதில் உள்வாங்கிய ஒரு காட்சியை கற்பனை எண்ணங்களை கலந்து பார்ப்பவர் மனதை கவரும் வகையில் ஒரு அழகிய ஓவியமாக காட்சிப்படுத்துவது. ஆனால் அது நிஜம் அல்ல. சித்திரம் பேசேல் என்பது ஒரு நிகழ்ச்சியோடு தன் கற்பனை எண்ணங்களை சேர்த்து கேட்பவர் கவரும் வகையில் உண்மை போல பேசுவது, ஆனால் உண்மையல்ல. அதாவது தன் பேச்சு திறமையை சாமர்த்தியத்தை காட்ட நினைத்து கற்பனைகளைச் சேர்த்து உண்மை போல திரித்து பேசக்கூடாது என்று பொருள். தவிர பேச்சில் இல்லாததை கூட்டியோ குறைத்தோ பேசுதலையும் தவிர்க்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கு தன்னை பிடிக்க வேண்டும் என்பதற்காக உண்மையை திரித்து பேசி தனது தேவைகளை பூர்த்தி செய்து சாதித்துக் கொள்வதே இன்றைக்கு சாமர்த்தியம் என்று பாராட்டப்படுகின்றது. ஆசாரக்கோவை எனும் நூல் சிறந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றும் எப்படி பேசக்கூடாது என்றும் கூறுகிறது. விரைந்து உரையார், மேன்மேல் உரையார், பொய்யாய் பரந்துரையார், பாரித்து உரையார், ஒருங்கிணைத்தும் சில் எழுத்தினாலே பொருளடங்க காலத்தால் சொல்லுக செவ்வி அறிந்து என்கிறது அப்பாடல். அதாவது நல்லவர்கள் விரைவாக பேச மாட்டார்கள், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல மாட்டார்கள், பொய்யாக திரித்து பேசவும் மாட்டார்கள், மிகைப்படுத்தியும் பேச மாட்டார்கள். மாறாக பொருள் முழுவதும் விளங்கும்படி சுருக்கமாகவும் காலத்திற்கு பொருத்தமாகவும் எது தேவையோ அதை மட்டும் பேச வேண்டும். உண்மையை திரித்து பேச பல காரணங்கள் உள்ளன. குறிப்பாக பணம், பதவி மற்றும் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பன போன்ற ஆசைகளுக்காக உண்மையை திருத்தி பேசுகின்றனர். உயர்வான இடத்தை அடைந்துவிட விரும்பி பிறரை தாழ்த்தி பேசுவது, மேலதிகாரிகளிடம் அவர்கள் விரும்பும் வகையில் மிகைபட பேசி விரும்பும் காரியத்தை சாதித்துக் கொள்வது, பிறர் நட்பெயருக்கு கலங்கம் ஏற்படும் வகையில் உண்மையை மாற்றி அவர்கள் மீது இல்லாத பழியை சுமத்துவது என்றெல்லாம் பேசக்கூடாது. மகாபாரத போரில் பாண்டவர் தரப்பில் துரோணர் கொடூரமாக அழித்து கொண்டிருந்தார். அவரை நேருக்கு நேர் வெல்வது இயலாத காரியமாக இருந்தது. துரோணரின் கையில் ஆயுதம் இருக்கும் வரை அவரை யாராலும் கொல்ல முடியாது என்பதை கிருஷ்ணர் அறிந்தார். போரில் பீமன் அஸ்வத்தாமன் என்ற பெயருடைய யானையை கொன்றான். இதை அறிந்த தர்மன் அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று முழக்கமிட்டான். அவன் கடைசியாக கூறிய யானை என்ற சொல் கிருஷ்ணரின் சங்கொலியில் மறைந்துவிட்டது. இதை கேட்ட துரோணர் தன் மகன் அஸ்வத்தாமன்தான் இறந்துவிட்டதாக நம்பி தன் கையில் இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டார். இங்கு தர்மர் உண்மை கூறுவது போல இருந்தாலும் சொல் மறையும்படி திட்டமிட்டு பேசியுள்ளார். இது வெற்றியை நோக்கி திரிக்கப்பட்ட உண்மை. இந்த நேரத்தை பயன்படுத்தி பாண்டவர்கள் துரோணரை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். அதேபோன்று இராமாயணத்தில் கைகேயியின் மனதில் கூனி ராமனை பற்றிய உண்மைகளை திரித்து கூறி அவள் மனதை தன்வசமாக மாற்றுகிறாள். இதனை கேட்ட கைகேயி தான் பேரரசி ஆக வேண்டும் என்றால் தன் மகன் பரதன் அரசாள வேண்டும் என்னும் ஆசை கூனி திரித்து பேசிய பேச்சில் மறைந்து போனது.

0: உதவி ஆசையில் அவள் உள்ளம் மாறுகிறது. பிறர் அச்சப்படும்படி உரக்க பேசுதலோ, பிறருடைய குறைகள் குறித்து பேசுவதோ, பிறரை கேலி செய்து பேசுவதோ, பட்டப்பெயர் வைத்து பேசுவதையோ தவிர்க்க வேண்டும். மிகைப்படுத்தல், வதந்தி, பொய் ஆகியவற்றை தவிர்த்து எளிமையாகவும் நேர்மையாகவும் பேச வேண்டும். அதுவே சித்திரம் பேசேல் என்னும் ஔவையின் அறமாகும்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் காலை தின்றல் நிகழ்ச்சியோடு. இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களில் முதலாவதாக பி. சுசீலா பாடியது

6:27 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கு இடம்பெறப்போற நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? காலை 6:55 செரன்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக விளம்பரதார் நிகழ்ச்சி, 7:30 இளம் ஓவியர் தனிஷா கிருஷ்ண

ராஜேஷ் அவர்கள் பங்கு கொள்ளும் பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்கள் கேட்கலாம் முன் சில்லடா பகுதியில். அடுத்ததாக 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் சுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 12:00 வசந்த இல்லத்தில் ஹெலோ தோழி. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர். நைட் 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும்.

0: இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இடம்பெறப்போற நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேரம் 6:35. இனி கேட்கலாம்
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பழப்பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியில் உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், பல வகை பழ ஜாம், பழரசம், தயார் நிலை பானம், ஊறுகாய், ஊறுகனி, பழபார், தக்காளி கெச்சப் ஆகியவை தயாரிப்பது பற்றி சொல்லித்தரப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகத்தில் பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி வருகின்ற 28 அன்று நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல், பூங்கொத்துகள், மாலைகள், அலங்காரப் பொருட்கள், பரிசுப் பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு, பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் ஆகியவை பற்றிய விளக்கம் அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7418740345 மற்றும் ஒரு எண் 9487712210. தொலைபேசி எண்கள் மீண்டும் 7418740345 மற்றும் 9487712210. கால்நடை வளர்ப்போருக்கான அறிவிப்பு. தற்பொழுது எல் நினோ என்று அழைக்கப்படும் பருவநிலை மாறுபாடான காலத்தில் பயணித்து வருகிறோம். இந்த எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைவு, அதிக வெப்பநிலை, வறட்சி, நீர் ஆதாரத்தில் பற்றாக்குறை போன்றவற்றால் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எல் நினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு குறித்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு வருகின்ற 28 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422266995 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. கோயம்புத்தூர்

ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். கோயம்புத்தூரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ள வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதியும் மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையிலுள்ள குறுகிய கால நெற்பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க இது உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் அளிக்கப்பட வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டைப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதனால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டசிம் 500 கிராம் அல்லது மேங்கோசப் 1 கிலோ என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண்ணணைக்க வேண்டும். நீண்ட வறண்ட காலநிலையை தொடர்ந்து மழை பெய்யும் போது பழங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளது. எனவே பழங்கள் பழுப்பதற்கு முன்பு அறுவடை செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா 30 கிலோ மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசப் அல்லது 1250 கிராம் காப்பராக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். ஈரப்பதம் காரணமாக நோய்க்கிருமிகளின் வளர்ச்சி அதிகரித்து கறவை மாடுகளில் மடி நோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம். எனவே கால்நடை கொட்டகையை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் பராமரிக்க வேண்டும். பால் கறப்பதற்கு முன்பும் பின்பும் மடியை சுத்தம் செய்ய வேண்டும். கால்நடைகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் வழங்குவதுடன் மழை மற்றும் பலத்த காற்றிலிருந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. இந்த மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவிலும், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ஆம் தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பாத்தீங்கன்னா 500 கிலோ.
1: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இன்று முற்பகல் 11:30 சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் ஹெலோ தோழி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கொடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ஏஎன்பிஆர் கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் அண்ட் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தென் 2 டிரைவர்ஸ் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கலா அவர் மொபைல் போன்ல அதை சலான் வித் என்ன ஆஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபென்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கலா அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலியமான ஏஎன்பிஆர் கேமராஸ் மூலியமா எல்லா அஃபென்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தயவுசெய்து எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் அருகில் லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி

0: இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சாப்பாடு பத்தி தான். ஜீரணம். ஒரு மனுஷனுக்கு ஜீரணம் சரியா ஆகலன்னா கண்டிப்பா அவன் நோயாளி ஆக போறான்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவுகள் எப்படி சாப்பிடுறோம், என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுறோம், அது எப்படி செரிமானம் ஆகி வெளியேறுது அப்படின்றத பொறுத்துதான் நம்ம ஆரோக்கியமே நிர்ணயிக்கப்படுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க சாப்பிடுற உணவுகள்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் சரிவர அப்சர்வ் ஆகுதா, டைஜஸ்ட் ஆகுதா அப்படின்றத பொறுத்துதான் உங்களோட முழு ஆரோக்கியமே அடங்கி இருக்கு. முதல்ல நீங்க சாப்பிடுற விதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவசர அவசரமா நம்ம போறோம், சரியா மென்னு முழுங்குறமா அப்படின்னு பாக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் நேரம் கிடையாது. அப்படி உங்க ஆரோக்கியத்துக்காக ஒரு 15-20 நிமிஷம் சாப்பாட்டுல ப்ராப்பரா ஒதுக்க முடியல அப்படின்னா நீங்க நோயாளி ஆகிறதுக்கு தயாராயிக்கோங்க. உணவை வாயில வைக்கும் போதே அதை நல்லா மெல்லணும்ன்ற எண்ணம் உங்க மனசுல வரணும். நீங்க நல்லா மென்னு சியூ பண்றதுலயே வாயிலேயே பாதி ஜீரணம் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகுது. அடுத்தது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம், சாப்பிடும் போது தண்ணி குடிக்கலாமா டாக்டர், சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கலாமா, முன்னாடி குடிக்கலாமா, அரை மணி நேரம் கழிச்சு குடிக்கலாமான்னு எப்பயுமே வர 10 பேஷன்ஸ்ல 9 பேர் இந்த கேள்வியை கேட்டுருவாங்க. சி, நீங்க சாப்பிடுற உணவிலேயே வந்து தண்ணி இருக்குங்க. இப்ப நீங்க சாப்பாடு செய்யறீங்க, அதுல தண்ணி இருக்கு. தோசை சாப்பிட்றீங்களா, அதுலயுமே வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாட்டர் இருக்கு. அண்ட் நீங்க இப்போ குக்கும்பர் எடுத்துக்கோங்க, அதுல 85% வாட்டர் தான் இருக்கு. ஸோ நீங்க சாப்பிடுற உணவிலேயே தண்ணீர் வந்து அடங்கி இருக்கு. ஸோ நீங்க சாப்பிட்றதுக்கு நடுவுல தாராளமா ஒரு சிப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஆனா மாடரேஷன் தான், அதுக்குன்னு 4 வாய்க்கு நடுவுல ஒரு சொம்பு தண்ணியே ஃபுல்லா குடிச்சிடாதீங்க, அது தவறான வழிமுறை. நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே எல்லாரும் என்ன வந்து வாக்கிங் போக சொல்றாங்களே அது கரெக்டான்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப தவறு. சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு உடற்பயிற்சி வஜ்ராசனம். யோகா பயிற்சியில இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்துல ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் தான். நீங்க சாப்பிட்டு கை கழுவின உடனே இந்த ஆசனம்ல 5-10 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் 10 நிமிஷம் வரைக்கும் உட்காரலாம். அண்ட் நீங்க சாப்பிட்ட உடனே நடக்கிறத தவிர்க்கிறது ஆக்சுவலி நல்லதுங்க. உங்களோட ஜீரணத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் ஃபுல்லா கை கால்களுக்கும் பெரிஃபரல் ஏரியாக்கும் போயிடும். ஸோ செரிமானம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அதனால சாப்பிட்ட உடனே எந்திரிச்சு 15 நிமிஷம் நடக்கிறத தவிர்த்துருங்க. ஒரு சாப்பிட்ட 1/2 hour அப்புறம் நீங்க வேணா வாக்கிங் போய்க்கோங்க, தவறு கிடையாது. அண்ட் சாப்பிடுற உணவை நீங்க குவான்டிட்டிய வந்து கான்சென்ட்ரேட் பண்ற, நீங்க குவாலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதாவது என் குழந்தை நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிற நீங்க அளவா

0: சாப்பிட்டாலும் அந்த அளவான உணவுகளை எல்லா போஷாக்கும் இருக்கான்னு பாருங்க. முதல்ல நீங்க காலையில எழுந்த உடனே 2 ஸ்பூன் நெய் உரிக்கி குடிக்கலாம், இல்ல 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். இது உங்க பாடியில ஒரு ரிலாக்ஸேட்டிவா ஆக்ட் பண்ணி உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு, காலையில அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து காலை உணவுல நிறைய நீங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸ வந்து சேர்த்துக்காதீங்க, அதற்கு பதிலா புரதத்தையும் நல்ல கொழுப்புகளையும் எடுத்துக்கலாங்க. இப்ப வந்து முட்டையில நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல ஒரு வெஜிடபிள் சூப் மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல பச்சை பயிரை ஊற வச்சு அரைச்சு தோசை மாதிரி, இந்த மாதிரி புரோட்டீன் சோர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. மத்தியானம் உங்க உணவுல மாவு சத்து அதாவது கார்போஹைட்ரேட் அரிசி வகையை கம்மி பண்ணிட்டு ஒரு ஃப்ரூட் கண்டிப்பா இருக்கணும், ஒரு காய் இருக்கணும், ஒரு புரதம் இருக்கணும், இந்த மூணும் சேர்ந்து கொஞ்சமா ரைஸும் இருக்கணும். இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. ப்ரீபயோட்டிக் ரொம்ப முக்கியம், ஒரு டம்ளர் மோர் கண்டிப்பா குடிங்க. சோ நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் இனிமேலாவது கான்சென்ட்ரேட் பண்ண தொடங்குங்க. அண்ட் முக்கியமா 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது டீடாக்ஸ் எடுத்து உங்க வயிறை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பாருங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

0: பொன்னியம் பாடியது இசை இளையராஜா, ரெண்டாவது பாட்டு சரணாலயம் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், மூணாவது பாட்டு அன்னையூர் ஆலயம் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது, இசை இளையராஜா.
1: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103.3
2: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண்ணு எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
1: தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
0: நேயர்களே, இன்று முற்பகல் 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்ரமணியன் அவர்களுடன் நேர்முகம்.

0: இந்த எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண்ணு எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
1: தேரில் ஊணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: நேயர்களே, இன்று முற்பகல் 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்ரமணியன் அவர்களுடன் நேர்முகம் பகல் 12 வசந்த இல்லத்தில் ஹெலோ தோழி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 230,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்த் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார்.

0: இருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டைச் சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டு நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியை மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகனைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால் இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஃபெலோ கலீக் எங்கள் காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அவார்டாக மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். ஒரு டீச்சராக இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக நோ. ஸோ இந்த டைமில் அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை.
0: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 டன்னில் இருந்து 200 டன்னாக குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியனோ காரூன்யாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்ற

வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம்புல ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிடல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கிற வெப்பநிலை எப்படி இருக்கும்னா, கோயம்புத்தூர்ல 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 27 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், திருப்பூர்ல 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஈரோடு மற்றும் சேலத்துல 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஊட்டியில 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் 20 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், பாலக்காட்ல 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு.

கேட்ட பாட்டு மெல்ல பேசுங்கள். ஊமை விழிகள் படத்துல இருந்து எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலுக்கு இசை மனோஜ் கியான், பாடலாசிரியர் ஆபாவானன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இளம் ஓவியர் தனிஷா கிருஷ்ணன் ராஜேஷ் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்கள்.
1: நான் தனிஷா கிருஷ்ணன் ராஜேஷ் பேசுறேன். எனக்கு வயசு 17. நம்ம கோயம்புத்தூர்லதான் நான் பிறந்து வளர்ந்தேன். இங்கதான் நான் 8th கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். படிக்கும் போது கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. நான் ஒரு ஸ்லோ லேர்னர் அண்ட் ஸ்லோ ரைட்டர். அதனால எக்ஸாம் ஹால்ல பேப்பரை முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்காது. அந்த டைம்குள்ள பேப்பர் வாங்கிடுவாங்க டீச்சர்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பதட்டனாலேயே என்னால எக்ஸாம் ஃபுல்லா எழுதி முடிக்க முடியாது. எழுதுனதையும் கரெக்டா எழுத முடியாது. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியாம நான் இருந்தேன். அது கழிச்சு நேரம் பத்தாததை கவலைப்படாம எழுத நேரத்துல எவ்வளவு குறைவாலும் பரவாயில்ல நினைச்சிட்டு அது அட்லீஸ்ட் திருப்தியா எழுதிட்டு வரலாங்கிற எங்க அப்பாவோட அட்வைஸ் படி நான் முடிவு எடுத்துட்டு போனேன். அதுல இருந்து நான் எக்ஸாம்ல ஃபுல் பேப்பர் முடிக்கணும்னு நான் ட்ரையே பண்ண மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவு நான் பேப்பரை முடிச்சா போதும், அதுக்கு எனக்கு வர மார்க்கு போதும் அப்படின்னு நினைச்சு நான் எழுதினேன். ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 60-70 மார்க் எழுதுனா அதுக்கு என் டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு 55-65 மார்க்குள்ள போட்டுருவாங்க. அது கழிச்சு எங்க அப்பாவும் டீச்சரும் டிஸ்கஸ் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா, எனக்கு ஆன்சர் தெரியுது, எனக்கு புரியுது, என்னால புரிஞ்சுக்க முடியுது, படிக்கிறது விட எழுதுறதுல கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒன்னும் நிறைய டைம் இருந்தாலும் இல்லாட்டி ஏதாச்சும் சப்போர்ட் இருந்தாலும் என்னால பேப்பர் முடிக்க முடியும். ஏன்னா நான் எழுதுற எல்லாமே முடிஞ்ச அளவு 90-95% கரெக்டா வந்துடும். சோ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, என்னால படிக்கவும் முடியுது, படிக்கிறது எக்ஸாம்ல எழுதவும் முடியுது. சோ நேர பார்த்தாததுங்கிற அந்த பயத்தினால மட்டும் நான் எழுத முடியலன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்கான சொல்யூஷன் பார்க்கும்போது நாங்க வந்து சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட போய் என்னை ஒரு டீச்சர் மீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபியூ ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு

அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. இது கழிச்சு ஒரு பீடியாட்ரிக் சைக்காட்ரிஸ்டை பார்த்து எங்க பரிச்சை எழுதும் போது இருக்க அந்த பேனிக் அட்டாக் அந்த ஆங்ஸைட்டி பத்தி நாங்க சொன்னோம். அவர் அசஸ் பண்ணி டீச்சர்ஸ் கிட்ட இருந்து பேரண்ட்ஸ் கிட்டயும் சில ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அது கழிச்சு ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகும்போது ஒரு ஐக்யூ டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அங்க ஒரு 2-3 தடவை போகும்போது என்னோட ஐக்யூ நல்லா இருக்குது, எங்க ரைட்டிங் டிஃபிகல்ட்டி மட்டும் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணி நான் ரீப்ரொடியூஸ் பண்றேன். அதுவும் இல்லாமல் இந்த ரைட்டிங் டிஃபிகல்ட்டிஸ் மட்டும் அவங்க மார்க் போட்டு அதுலேருந்து திரும்பி இனி வந்து அதே சைல்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அமைச்சு விட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. அதை நாங்கள் போர்டுக்கு கொடுக்கும் போது போர்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. அது கழிச்சு நான் அந்த எக்ஸ்ட்ரா டைம் வச்சு போர்டு எக்ஸாம் எழுதும் போது 60% ஓவராலாக வாங்கலன்னா போர்டு எக்ஸாமில் பாதி சப்ஜெக்டில் 90% வாங்க ஆரம்பிச்சிட்டேன், மீதி சப்ஜெக்ட்லையும் 80% மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. இது கழிச்சு நான் ஒரு யூஎஸ்ல போய் நான் யூஎஸ்ல 11th 12th படிக்கிறதுக்காக போயிருந்தேன். அமெரிக்கால இருந்த நியூயார்க் சிட்டியில இஎஃப் அகாடமி ஸ்கூல்ல நான் போய் ஜாயின் பண்ணேன். அங்க எனக்கு 2-3 ஹெல்ப் கிடைச்சிச்சு. அங்க வந்து எங்களுக்கு லேர்னிங் சப்போர்ட்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அங்க வந்து டீச்சர் வந்து எங்களுக்கு எந்த மாதிரி அக்காமடேஷன்ஸ் இந்த மாதிரி லைக் சலுகைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து அங்கே டீச்சர் கிட்ட போய் டவுட் இருந்துச்சுன்னா 2-3 கேட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃப்ரீயா. சப்போஸ் எங்களுக்கு மட்டும் ஒரு அடிஷ்னலா சொல்லி தரதுக்கு பார்ப்பாங்க ஒரு ஃப்ரீ லெசன்ல. அந்த மாதிரி என்னென்ன ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம அந்த கிளாஸ்ல நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் எனக்கு பிளானிங்ல கஷ்டம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கரெக்டா பிளான் பண்ணி தருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு லேர்னிங் டிஃபரன்சஸ் இருக்குது சொல்ற கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து லேர்னிங் டிஃபரன்ஸ் லைக் இந்த எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிருக்குதுலாம் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த சிஸ்டம் புரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி இது எனக்கு ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக இது இருக்குது. அது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை, சில இடத்துல ஜட்மெண்டலான வியூஸ் கிடைச்சிச்சு. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லேர்னிங் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்டாக இருப்பாங்க. அவங்களோட ஃப்ளாஸ் வீக்னஸஸ் ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதுதான் அவங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. அதனாலே அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இது வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும், எல்லாமே யூனிக்கான பீப்புள், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இஷ்யூ வரும். அந்த மாதிரி இது எனக்கு ஒரு வீக்னஸ் வச்சுக்கலாம், இதை நான் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். அதை ஃபோக்கஸ் பண்ணி இது எப்படி பண்ணணும் கற்றுக்கிட்டா இது வந்து லைக் இது இப்படி பண்ணால் எனக்கு வந்து ஒன்றும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு நானும் கான்ஸ்ட்ரை இதுதான் நான் சொன்னேன். அது எனக்கு ஒரு புது கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. நான் என்னை நம்பி இதுதான் நான் சொல்லும் போது நான் இந்தியா வரும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு இனிமேல் எவ்வளோ குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவை இல்லையா, அவங்களுக்கும் அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும்ல, அந்த இன்க்ளூசிவ் என்வரன்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குது. இதே மாதிரி மிச்ச குழந்தைங்களுக்கு வேற மாதிரி ஹெல்ப் தேவைப்படலாம். ஒவ்வொரு குழந்தையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக லேர்ன் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லேர்ன் பண்ற குழந்தைங்களுக்கு வேற ஏதாச்சும் சலுகைகள் தேவைப்படலாம். இந்த சலுகைகள் பேர் தான் கன்செஷன். இப்ப வந்து ஒரு ஸ்லோ லேர்னர்ல ரைட்டா இருந்தாங்கன்னா இனி மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு சப்ஜெக்ட்ல கஷ்டப்பட்டாங்க அந்த சப்ஜெக்ட் வேணாம்னு சொல்லி வேற சப்ஜெக்ட் இதுக்கு விடுவாங்க. ஸ்பெல்லிங் இல்லாட்டி கிராமர்ல கஷ்டப்பட்டாங்கன்னா அது இக்னோர் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மேத்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா கால்குலேட்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க, அவங்க கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயி படிப்புல ஒன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். சோ அதுக்கும் நான் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சேன். சம்மர் வெக்கேஷன் 3 மாசம் இருக்கும் போது அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த என்ன அவேர்னஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை இதே டைம்ல நான் சொல்லுவேன்.

இது வரை இளம் ஓவியர் தனிஷா கிருஷ்ணன் ராஜேஷ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 நாளை காலை 9 மணிக்கு
1: எல்லாருக்கும் பொன்னோணம், எல்லாருக்கும் உல்லாசம், எங்கெங்கும் சங்கீத
0: தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: காடுகள் என்றதும் நம் அனைவருக்கும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் மலைகளும் அதில் வாழும் பல வகையான விலங்குகளும் நினைவுக்கு வரும். காடுகளில் உள்ள தாவரங்கள், விலங்கினங்கள், ஓடைகள், அருவிகள், மலைகள் யாவும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இவற்றில் ஏதாவது ஒன்றில் பாதிப்பு ஏற்பட்டாலும் காட்டிற்கு மட்டுமல்லாமல் மனித இனத்திற்கும் விலங்கினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ தண்ணீர் அவசியம். தண்ணீருக்கு மழை அவசியம். மழைக்கு மரம் அவசியம். எனவே மரங்கள் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக விளங்குகின்றன. எனவேதான் தெய்வ புலவர் திருவள்ளுவர், காடு என்றால் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று கூறுகிறார். அத்தகைய நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு அரணாக உள்ள காடுகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாதுகாக்க வேண்டும். சுனாமி, வெள்ளப்பெருக்கு, நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களில் இருந்து மனித குலத்தை பாதுகாக்க காடுகளின் பரப்பை அதிகரிப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படலாம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: நேயர்களே, மெல்ல பேசுங்கள் படத்தில் கேளாத சாங் வந்து கொஞ்சம் சரியாக கேட்கல. நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்ல குவாலிட்டியில் அந்த பாட்டை கேட்டு ரசிக்கலாம்.

நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நேர்களே. இன்று காலை 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: கேட்ட பாட்டு வேதம் புதிது படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை தேவேந்திரன், பாடலாசிரியர் வைரமுத்து.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 500 கிலோ.
1: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

கேட்ட பாட்டு பகலில் ஒரு இரவு படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 103 கோவையில். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: கேட்ட பாட்டு கொம்பேரி முக்கன் படத்துல இருந்த எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்க காத்திருக்காங்க ஆர்ச்சி மனோன்மணி. இதுவரைக்கும் உங்க கூட பயணிச்சது ஆர்ச்சி ரேவதி பிரியா.
1: நேரம் 8 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்த அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைத்தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்ம தோளு.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜி மனோன்மணி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேள்வி என்ன அப்படின்னா, நிலையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண் யார் அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் 9585800103 அப்படின்ற நம்பருக்கு, ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் பதிவு செய்யலாம்.

வானத்தை போல திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருந்தாங்க. இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலாசிரியர் விவேகா. நேர்களை, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ரெயின்போ வைப்ஸ். சுற்றுச்சூழல், வளர்ச்சி, மக்களாட்சி, இது மூணுமே தனித்தனியானது கிடையாது, மூணும் ஒன்னோட ஒன்னு சார்ந்து இயங்குது அப்படிங்கறத வலியுறுத்தி அதுக்காக பல முன்னெடுப்புகளை தன்னுடைய பசுமை பட்டை இயக்கம் மூலமா செஞ்சு அதுல வெற்றியும் கண்டவர் தான் இந்த ஆப்பிரிக்க பெண். 1940 வருஷம் ஏப்ரல் 1 தேதி கென்யா நாட்டினுடைய இக்கிதி அப்படிங்கிற

ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க தான் இவங்க. தன்னோட தேசத்தில் பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கலை, அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பற்றிய எந்த புரிதலும் பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இவங்க, நாம் இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு பல போராட்டங்களுக்கு நடுவில் டிகிரி முடிச்சுட்டு வராங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கென்யாவினுடைய முதல் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணியும் இவங்க தான். இதுக்கப்புறமா தான் இவரோட சுற்றுச்சூழல் பணிகளும் அது சார்ந்த பெண்களினுடைய வளர்ச்சி பணிகளும் துவங்கியிருக்காங்க.

ஆசிரியர் நா. முத்துக்குமார். நேர்களை இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுறேன். எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7347070734.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிலையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 9585800103 அப்படின்ற நம்பருக்கு. 1977 வருஷத்தில் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த இந்த ஆப்பிரிக்க பெண் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் தினமான June 5 அதாவது 1977 அன்னைக்கு தன்னோட வீட்டில் ஒரு 9 மரக்கன்றுகளை நட்டு ஒரு சின்ன முயற்சியை தொடங்குறாங்க. அந்த முயற்சிக்கு அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னா பசுமை பட்டை இயக்கம், அதாவது கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட். அப்போது ஆப்பிரிக்காவில் காடுகள் வேகமாக அழிஞ்சிட்டு வந்ததால் காடுகள் அழிஞ்சு வளம் குறைஞ்சு தண்ணீர் பற்றாக்குறை நிறையவே ஏற்பட்டிருக்கு. ஸோ விவசாயம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஏழை மக்களோட வாழ்க்கையும் ரொம்ப சிரமமானதாக மாறியிருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு எளிய தீர்வு இருக்குது அப்படின்னு இந்த ஆப்பிரிக்க பெண் நம்பினாங்க. அதுதான் மரம் நடுறது. ஆனால் அவர் தனியாக மரம் நட கிடையாது, ஊர் ஊராக போய் மக்களை சந்தித்தார். குறிப்பாக பெண்கள் கிட்ட பேசினாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மரம் நட்டோம் அப்படின்னா அது ஒரு செடியை மட்டும் வளர்க்காது, ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தையும் வளர்க்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அவரோட வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களோட கிராமங்களில் எல்லாருமே வந்து மரங்களை நட ஆரம்பித்தாங்க. இப்படி ஒரு சின்ன வீட்டு தோட்டத்தில் 9 மரக்கன்றுகளோடு தொடங்கின இயக்கம் 30 வருஷத்துக்குள்ளே 3 கோடிக்கும் அதிகமான மரங்களை நட்ட உலக புகழ்பெற்ற மக்கள் இயக்கமாக அது வளர்ந்துச்சு.
2: If you are in search of true love, if you are in search of true love, good luck. Hey, good luck.
3: காதலை உன் தேடல் என்றால் தேடலை, மெய் காதல் என்றால் குட் லக்.

குட் லக் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருந்தாங்க. இசை மனோஜ் பட்நாயக், பாடலாசிரியர் வைரமுத்து.

9:39 நிமிஷம் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது ஒரு மரம் நடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அப்படின்னு நாம் நினைக்கலாம், ஆனால் ஒரு பெண் தொடங்கின ஒரு சின்ன விஷயம் அது அந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலையே மாற்றியிருக்கு. கென்யாவினுடைய நைரோபி நகரத்தில் இருந்த ஒரே ஒரு பூங்காவான உகுரு அப்படிங்கிற பூங்காவை அகற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து நினச்ச சமயத்தில்

அதை தைரியமா எதிர்த்து அந்த அவர் நடத்தின போராட்டங்களால அந்த முயற்சியும் தடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஆப்பிரிக்க பெண் மீது மொத்த உலகமும் தன்னுடைய பார்வையை வியந்து செலுத்த காரணமாக இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேள்விக்கு சரியான விடை யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோவை தேவராயபுரம்ல இருந்து சுகம் ராஜா சொல்லியிருக்காங்க, பரமசிவம், தர்ஷினி, பிரியா, ஸ்ரீவர்ஷன், பிருத்திகா, ஈஸ்வரி வதம்பச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, யோகவர்ஷினி, நெபுலா, ஆதிரன், சஹானா கிருஷ்ணாபுரம்லேருந்து சொல்லியிருக்காங்க, செல்வராஜன் சொல்லியிருக்காங்க, அடுத்ததாக கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க, சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து, வி என் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம்லேருந்து, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, வெள்ளிக்குப்பம்பாளையம்லேருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா சொல்லியிருக்காங்க, பிரதீஷ், ஆரூஷ், பத்மேஷ், பிரீதா, பிரியா, பிரபா காவேரி நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க, அடுத்ததாக தங்கவேல் சிறுமுகையிலேருந்து சொல்லியிருக்காங்க, கஞ்சம்பட்டியிலேருந்து ஆர்கே சண்முகானந்தம், கோவை ரத்னபுரியிலேருந்து ராஜா முகமது சொல்லியிருக்காங்க, புலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன், கணியூர்லேருந்து அண்ணாதுரை, பட்டுக்கோட்டையிலேருந்து ராபர்ட் இளமாறன் சொல்லியிருக்காங்க, சாமி சட்டிப்பாளையம்லேருந்து கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜிஸ்னவ்யூகன் சொல்லியிருக்காங்க, நங்கவள்ளியிலிருந்து ராஜாராம், கோவை காந்திபுரத்துலேருந்து ஜஸ்டின் திரவியம் சொல்லியிருக்காங்க, பிரேமா வெள்ளிங்கிரி கருமத்தம்பட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க, மணக்கடவுலேருந்து கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிஹா, அத்வீக், அலிநகரம்லேருந்து எஸ் மகாதேவன் சொல்லியிருக்காங்க, பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையம்லேருந்து, மேனகா விஜயகுமார் மடத்துக்குளம்லேருந்து சொல்லியிருக்காங்க, கௌசல்யா தண்டபாணி சொல்லியிருக்காங்க, சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி, மனோகரன், பூபதி ராஜேந்திரன், இந்திரபிரியா மூக்கனூர்லேருந்து, அடுத்ததாக வரதராஜ், கீதா, பிரதக்ஷணா, குமரன் சண்முகா நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க, அடுத்ததா யாருன்னா விஸ்வம் மறந்தாங்கிலிருந்து, பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன் சொல்லியிருக்காங்க, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசுலேருந்து சொல்லியிருக்காங்க, ஆறுச்சாமி தடாகம்லேருந்து, அடுத்ததா உமா செட்டி வீதி கோவையிலேருந்து சொல்லியிருக்காங்க, மணவையிலிருந்து சந்திரசேகர், ராதிகா, முத்துக்குமார், லக்ஷன், சஸ்வந்த், பிரணீதன், இந்த மாதிரி நிறைய நேர்கள் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க.

0: நேசம் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியிருந்தாங்க. இசை தேவா, பாடலாசிரியர் பழனி பாரதி. அவினாசி பிரபு, தேவி ஸ்ரீ சாய் சொல்லிருக்காங்க. அப்புறம் களத்துப்புதூர்ல இருந்து அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் சொல்லிருக்காங்க. குகன் நஞ்சுண்டாபுரம்ல இருந்து, திருப்பூர்ல இருந்து பாலா சொல்லிருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகா நகர்ல இருந்து சொல்லிருக்காங்க. பாண்டிய நகர்ல இருந்து சிவசங்கர், இந்திராணி சொல்லிருக்காங்க. வீராதுரை அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிரமிளா சென்னையிலேருந்து, கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. சிறுமுகையிலேருந்து சோமு கலிவாணி. அடுத்ததாக இன்னும் நிறைய நேர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு யார் அப்படின்னா கீதா பாலக்காட்லேருந்து சொல்லியிருக்காங்க. கீதா வெங்கடேஷ் ஆண்டவர் நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. குள்ளக்காப்பாளையம்லேருந்து சந்திரசேகரன், புஷ்பலதா சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேர்கள் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேள்வி என்ன அப்படின்னா, நிலையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண் யார் அப்படின்னா, இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா, வாங்காரி மாட்டாய் அப்படிங்கிறவங்க தான். இவரோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலில் நிலையான வளர்ச்சிக்காக இவருடைய சேவையை பாராட்டி 2004 வருஷம் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சரியான விடை கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் சார்பா வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.
1: நாளை காலை 9 நமது எஃப்எம் ரெயின்போ 103
2: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண்ணு எல்லாருக்கும் வெள்ளையா தானே இருக்கும், அது எப்படி செவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
1: தேரில் ஊணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: நேரம் 8:50 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்துல நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம் எல்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்துல இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்யற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தன் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போயிட்டு இருக்கும் பார், அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டா, அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்கறதுல ரொம்ப கெட்டிக்காரர். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே சொல்லிவிடுவாரான். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கிறார். அங்கே கரையோரமாக ஒரு மண்ட ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கிறார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டே அதோட ஜாதகத்தை அலசியிருக்கிறார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறான், அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் உணர்றார். அது சரி, ஒருத்தன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பொட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தினம் ராத்திரி 12 மணிக்கு பொட்டியை திறந்து அதை பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டுது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி அப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சுட்டுது. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவின்னாங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி, முதல் மனைவியின் மண்டை ஓடு தான் அவர் கையில் இருக்குப்போ, அதை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விட்டாங்க அந்த அடுத்த வீட்டம்மா. அப்படியா விஷயம்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சுட்டுது அந்த அம்மா. வெளியே போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுன்னாராம் அவர். இந்த கதையிலிருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது, நம்ம வீட்டை பற்றி நமக்கு தெரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா தெரியும்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

இன்று மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினாவிடம் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: குட் மார்னிங், எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இன்னைக்கு கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் 2015 அப்புறமா வந்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நேயர்கள் இன்னைக்கு நம்ம இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பயணிக்க இருக்கிறது ஆர்ஜி ரேவதி பிரியா. இந்நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கோணமலை ஆனந்தன் மேடம்.
0: ஓகே, எங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: காலா படத்திலிருந்து வாடி என் தங்கச்சலை.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றிங்க.

0: காலா படத்துல இருந்த சங்கர் மகாதேவன், பிரதீப் குமார், அனந்து பாடின பாட்டை கேட்டோம். அருண்ராஜ் காமராஜ் அவரிகளில் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் வந்து நம்ம இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 04222317046 அல்லது 2312103 இந்த நம்பர்களில் கால் பண்ணலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்ட சென்னிமலையிலிருந்து நவநீதன்.
0: ஓகே நவநீதன், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: மாநாடு படத்திலிருந்துங்க, மெகரசில்லா.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: கேட்ட பாட்டு மாநாடு படத்துல இருந்த யுவன் சங்கர் ராஜா பவதாரணை ரிஸ்வான் பாடின பாட்டு. பாடலுக்கு வரிகள் மதன் கார்கி, பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. நம்ம நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: பாடல்
0: வந்துட்டே இருக்கு.

0: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி செவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
0: தேரில் ஊணம் வந்தல்லோ ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு கதைகளின் வழியே திருக்குறள். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்திலிருந்து நேயர்கள் பங்கு பெற்று அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இணைப்புல இணையும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வெள்ளியம்பாளையம் ரத்னமுத்து மாணிக்கம்.
2: ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
3: ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
2: ஓகே, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு ரசிங்க.
4: அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கர்ச்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தரப்பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோ டைகர் கா ஹொக்கோ.

0: टाइगर का हुक्म। அர்த்தமாயிருந்தா ராஜா?
1: ஜெயிலர் படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திர ரஜினிகாந்த் பண்ண பாட்டு அனிருத் ரவிச்சந்திர இசையில சூப்பர் சுபுவோட வரிகள்ல கேட்டோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
2: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையே விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகர்கள், கோவை. செல் 7340707734.
1: 9:23 நாம் அணிஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையும் மடத்த நேயர் வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
3: பாளையத்திலிருந்து பெருமாள் சாமி பேசுறேங்க.
1: சொல்லுங்க பெருமாள் சாமி, உங்களோட விருப்ப பாடல் என்னங்க?
3: மெர்சல் படத்துல இருந்து ஆள போறா தமிழன், இது எங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால கேக்குறேங்க.
1: ஓகே, எல்லாருக்காவும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 9:29 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ் எஃப்எம் ரெயின்போ 1.03 கோவில. இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் வந்து பங்கெடுத்துட்டு உங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். எந்த நம்பர்ல கால் பண்ணலாம் அப்படின்னா 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு 2312103 அல்லது 2317046 இந்த இரண்டு எண்கள்ல ஏதாவது எனக்கு அழைச்சு உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். இப்ப இணைப்புல இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோபிச்செட்டி
0: வாழை.

நேயர்களே, இன்று காலை 10:02 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும் கேட்கலாம். தொடர்ந்து 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் ராமசுப்ரமணியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 நாளை காலை 9 மணிக்கு
1: எல்லாருக்கும் பொன்னோணம், எல்லாருக்கும் உல்லாசம், எங்கெங்கும் சங்கீத
0: தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பாத்தீங்கன்னா 500 கிலோ.
2: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
4: காந்திபுரம் கோவை செல்
5: 9:41. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இதான் உங்கள் சாய்ஸ். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? ஈரோடு மாவட்ட நேயர்கள் இன்னைக்கு கால் பண்ணலாம் 04 22 2 3 1 2 1 0 3 2 3 1 7 0 4 6.

இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணு கழிச்சு உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். டெய்லியுமே வந்து ஒவ்வொரு மாவட்ட நேயர்கள் வந்து பங்கு பெற்றுட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணும்போது நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது இல்லையா, அதனால ஒவ்வொரு மாவட்டம் வந்து பிரித்து கொடுக்கும்போது அந்தந்த மாவட்டங்களில் இருந்த நேயர்கள் கால் பண்ணும்போது நிறைய நேயர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்துக்கோங்க. நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடல்

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ் நீங்களே. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். ஓகே, நேயர் லைனில் வெயிட் பண்ணாங்க, பட் கட் ஆகிடுச்சு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: 9:51 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். கொங்குருவாளையம் ஊராட்சியிலிருந்து முருகாயால் திருமூர்த்தி.
0: ஓகே, நீங்க ரேடியோ வால்யூம் வந்து அதிகமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஓகே மேடம், ஓகே குறைச்சிக்கிறேன்.
0: ஓகே, உங்களோட பேர் சொல்லுங்க.
1: பேர் வந்து முருகாயால் திருமூர்த்திங்க.
0: முருகாயா திருமூர்த்தி. ஓகே திருமூர்த்தி, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: இட்லி கரை படத்துல இருந்து எத்தனை சாமி வந்தது.
0: ஓகே, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: ஓகே மேடம், தேங்க்யூ.

ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் புஷ்பவனம் குப்பசாமி பாடின பாட்டு ராஜமுருகன் வரிகளில் இட்லி கடை படத்துல இருந்து கேட்டோம். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். இது வரைக்கும் உங்க கூட நிகழ்ச்சியில பயணிச்சது ஆர்ஜே ரேவதி பிரியா. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல். அதை தொடர்ந்து காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து பூவோமா ஒரு கோலம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின்கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட

இருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 25 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜி மனோன்மணி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எங்க போறோம் அப்படின்னா, திருநெல்வேலியில முன்னீர் பள்ளம், சேலத்துல தண்ணீர் பள்ளம், இந்த மாதிரி பல ஊர்களை நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக போற ஊர் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அது எங்க அம்மாவோட சொந்த ஊர். லீவு கிடைச்சா நான் அடிக்கடி போகிற ஊரும் அதுதான். ஊரோட பேரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஊர் பேர் என்ன அப்படின்னா தயிர் பள்ளம். வாங்க இப்போ நாம் சத்தியமங்கலத்திலிருந்து பஸ் ஏறி தயிர் பள்ளம் நோக்கி கிளம்பிடலாம். பன்னாரியிலிருந்தும் போகலாம், புஞ்சை புளியம்பட்டியிலிருந்தும் போகலாம். சரி, பஸ்ல ஏறவங்க எல்லாரும் வந்து ஜன்னலோரமா உட்காந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் பசுமையான வயல், முல்லைத்தோட்டம், மல்லி தோட்டம், வாழைத்தோட்டம், இந்த மாதிரி குளிர்ந்த காற்று, அப்பப்போ போகக்கூடிய மாட்டு வண்டி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரசிச்சுட்டே போகலாம். பாருங்களேன், இங்க சாலை வசதி கூட ரொம்ப நல்லா இருக்கு. ரோடெல்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க பாருங்களேன். அடடா, பேசிட்டே வந்ததுல நம்ம தயிர் பள்ளம் வந்துருச்சு பாருங்க. ஓகே, பஸ்ல இருந்து கீழே இறங்கிடலாமா? ஆஹா, இறங்கினதுமே எதிர்த்தாப்பில் பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது பாருங்களேன். பொதுவாக நம்ம ஊருக்கு வந்ததும் ஒரு டீ குடிச்சிட்டு தான் நம்ம சுற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே என்ன தெரியுமா, டீ கடை கிடையாது, ஒரு ஹோட்டலும் கிடையாது, ரெண்டே ரெண்டு மளிகை கடை தான் இந்த ஊரில் இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட இருக்க தண்ணியை குடிச்சிட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, முதல்ல இந்த ஊருக்கு எப்படி தயிர் பள்ளம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு யார்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம். ஊரில் இருக்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்தோட பழைய பேர் தாயார் பள்ளமா, காலப்போக்கில் அது மருவி தயிர் பள்ளம் அப்படின்ற பேருக்கு வந்துச்சான். ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்க தொட்டம்பாளையத்துக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் தயிர் கொண்டு போய் விற்க போவாங்களாம். அப்போது திரும்பி வரும்போது அந்த தயிர் பாத்திரத்தை இங்கே இருக்கக்கூடிய பள்ளத்தில் தான் கழுவுவாங்களாம். அதனால் இந்த இடத்துக்கு தயிர் பள்ளம் அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த பள்ளத்தை நம்ம நேர்லேயே போய் பார்த்துடலாமா? வாங்க. ஆஹா, இது தாங்க அந்த பள்ளம். அடடே, தண்ணியே இல்லையே இந்த பள்ளத்தில். சரி, அங்கே நிற்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பகுதியை சுற்றியும் தண்ணீர் பள்ளம், வரப்பள்ளம், தாண்டாம்பள்ளம், கோம்பு பள்ளம் அப்படின்னு நாலு பள்ளங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சான். அதில் இந்த தயிர் பள்ளம் தான் ஒரு காலத்தில் வற்றாத பள்ளமாக இருந்துச்சான். இங்கேருந்து ஓடின தண்ணி பவானி ஆற்றுல போய் கலக்குமா. ஆனால் இப்போது பல தடுப்பணைகள் கட்டப்பட்டதால் முன்ன மாதிரி தண்ணி வர்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அட, பாருங்களேன், அந்த பள்ளத்துக்கு பக்கத்துலேயே மேட்டில் மாரியம்மன் கோவில் கூட இருக்குது. திருவிழா நேரத்தில் இந்த இடமே மக்கள் கூட்டத்தால் கலக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஊருக்குள்ள இன்னும் கொஞ்சம் நடந்து போய் பார்க்கலாம். அட, இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்கூல் கூட இருக்குது. 8th வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்.

இருக்கு. ஒரு காலை நேரத்தில் வந்து அந்த பிள்ளைகளோட சிரிப்பு சத்தம் இந்த ஊரையே உயிரோட்டமாக வச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதோ பாருங்களேன், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் கால்நடை மருத்துவமனை இருக்கு. விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பக்கத்திலே பாருங்களேன், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும் இருக்குது. இப்படி இயற்கை, வரலாறு, நம்பிக்கை, எளிமை, விவசாய வாழ்க்கை எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சிருக்க அழகான கிராமந்தான் நம்ம தயிர் பள்ளம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊரில் இருக்க மக்களையும் சந்தித்து அவங்களோட வாழ்க்கை முறையும் நாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்க தயிர்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல பெட்ரோல் பங்க், போஸ்ட் ஆபீஸ், ஏடிஎம், பேங்க், ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா கூட பக்கத்துல எதுவும் கிடையாது, 60 கிலோமீட்டர் தள்ளி ஈரோடு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடடா பாருங்களேன், பால் சொசைட்டி பக்கத்துலயே இருக்கு, கூடவே ரேஷன் கடையும் பக்கத்துல இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை பொருள் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொழுதுபோக்குக்காக தியேட்டர் போகணும் அப்படின்னா 12 கிலோமீட்டர் தூரத்துல சத்தியமங்கலம் தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி பவானி சாகர் தாங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பஸ்ஸு கூட டைமுக்கு தான் இருக்கான், கவர்மெண்ட் பஸ் 2, அப்புறம் ப்ரைவேட் பஸ் 1. இந்த 3 பஸ்ஸும் தான் சத்தியமங்கலம் அப்புறமா பண்ணாரிக்கு போயிட்டு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூரமான ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னா சத்தியமங்கலம் போய் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஆறு கூட இருக்கு. அந்த ஆற்றை தாண்டி போனோம் அப்படின்னா சந்தைக்கு போகலாம், பக்கத்து ஊருக்கெல்லாம் போகலாம். அந்த காலத்துல பரிசல் மூலமா ஆற்றை தாண்டி தான் வேலைக்கு, சினிமாவுக்கு, சந்தைக்கு, பக்கத்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவாங்களாம். இப்பவும் கூட சந்தைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வர குடும்பமும் இந்த தயிர்பள்ளம் கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்துல ஆற்றை கடந்து காலையில பரிசல்ல யார் போனாலும் சாயங்காலம் நான் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன், நீங்கள் வீட்டுக்கு போயிடாதீங்க அப்படின்னு பரசல்காரர்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்களாம். அப்போ தான் அந்த பரசல்காரர் அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பரசலை கொண்டு போய் அக்கறையில் விடுவாங்களாம். ஆனால் இப்போ பாலம் பெருசாக கட்டினதால அந்த பரசலோட தேவை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வீட்டுக்கு போகிறப்போ நம்ம அந்த ஆத்தையும் ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இந்த ஊரில் தான் தோட்டம் அதிகமாக சுற்றி சுற்றி இருக்கேன், வாங்க நம்ம மல்லிப்பூ தோட்டத்துக்கு போவோம் எல்லாரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மல்லிப்பூ தோட்டத்துக்கு போயிடுவேன். காலையில் அந்த டைமில் அந்த மல்லிப்பூ பறிக்கிறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்போல்லாம் மல்லிப்பூ 1 படிக்கு 2 ரூபா கொடுப்பாங்க, முல்லைப்பூ 1 படிக்கு 3 ரூபா கொடுப்பாங்க. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குவேன். அப்புறம் நம்ம பூ எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா 8 மணி ஆச்சு அப்படின்னா அந்த வெயில் அடிக்கும்போது அந்த தோட்டத்துக்காரங்க நம்மளுக்கு பழைய சோறு, தக்காளி சோறு, டீ, காஃபி, ஜூஸ் அப்படின்னு நிறையா கொடுப்பாங்க. இங்கேயும் இப்போவும் இங்கே வந்து பல பேருக்கு இதுதான் முக்கியமான தொழிலாக இருக்குது. சரி, வாங்க இந்த ஊர் தோட்டத்துக்காரர்கிட்ட பேசலாம், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்போம்.
1: வணக்கம், என் பெயர் ராஜேந்திரன். நான் நன்னிலைப்பள்ளி தலைமையாசிரியிலிருந்து ஓய்வு பெற்று தற்பொழுது விவசாயம் செய்து வருகிறோம். எங்கள் ஊரின் முக்கியமான தொழில் என்பது விவசாயம் தான். இந்த விவசாயத்தில் முக்கியமானது மல்லிப்பூ மற்றும் முல்லைப்பூ ஆகும். மற்றும் வாழை கூட எல்லா பக்கம் இருக்கும், தென்னை வாழை இதெல்லாம் நன்றாக விளையும். எங்கள் தோட்டத்தில் மல்லி முல்லை முக்கியமாக கோடை காலத்துல தான் அதிகமா பூ விளையும். குளிர்காலத்துல பூ அதிகமா வராது. குளிர்காலத்துலாம் 2-3 மாசம் பூ வராது. அந்த டைம்ல கட் பண்ணிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கபாத்துன்னு சொல்லுவாங்க. கபாத் பண்ணி பூக்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுப்போம் பூ செடிகளுக்கு. அதுக்கு பின்னாடி நாம மத்தாய 10 மாசமே பூ ரெகுலரா வந்துட்டே இருக்கும். அது பூ பறிக்கூடிய பெண்களுக்கு 15 முதல் 20 ரூபாய் வரை ஒரு படிக்கு கொடுப்போம். நாம என்ன பண்ணுவோம்னா சத்தியமங்கலம் மற்றும் மைசூருக்கு எங்களுடைய பூக்களை கொண்டு போய் விற்பனை பண்ணிட்டு வருவோம். இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. முக்கியமானது வந்து இங்க தொழில்ன்றது இதுதான். பூ எடுக்க வரும் நபர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல எல்லாருடைய எல்லா தோட்டத்திலையும் அப்படித்தான், காலையில எழுந்தோம்னா 7 மணிக்கு நல்ல டீ அல்லது காஃபி ஏதோன்னு கொடுப்போம். 9 மணி அளவுல அவங்களுக்கு சாப்பாடு, ஒரு வாரத்துல வந்து 7 நாளும் 7 வகையான சாப்பாடு போடுவோம். அது தக்காளி சாதமா இருக்கலாம், சாம்பார் சாதம், எல்லா சாதமும் போட்டுட்டு இருப்போம். 11 மணிக்கு ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுப்போம், இல்லைன்னா டீ கொடுப்போம். அடுத்தது 12 மணி 1 மணி

0: வாக்குல ரொம்ப அதிகமா பூ இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வடை போண்டா இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து 2 மணி வரைக்கும் கூட பூ எடுக்கக்கூடிய வரைக்கும் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சாதாரணமா 15 படி 20 படி எடுத்துருவாங்க. மத்தியானம் வரைக்கும் எடுக்கும்போது ஒரு நாள் கூலி வந்து அவங்க எடுத்துருவாங்க.
1: பூ எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பாட்டு கேட்டு பூ எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த எஃப்எம் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். தோட்டத்துக்குள்ள போட்டு வச்சு அந்த பாட்டை கேட்டு அவங்க பூ எடுத்துட்டு இருப்பாங்க. இது ஒரு அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு.

0: இந்த எஃப்எம் எல்லாம் போட்டு வச்சிருப்போம், தோட்டத்துக்குள்ள போட்டு வச்சு அந்த பாட்டை கேட்டு அவங்க பூ எடுத்துட்டு இருப்பாங்க. இது ஒரு அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆச்சு, வேலை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு சாதாரணமா 4 தடவை அளவு அளந்து நாம வேனை கொண்டு போய் போடுவோம், இல்ல ஒட்டுக்கு அளக்க மாட்டோம். அது மைசூருக்கு போய் அங்கே போய் விற்பனை ஆகும். அதே மாதிரி சத்தியமலத்துக்கு கொண்டு போறவங்க அங்க ஒரு மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க் கொண்டு உடனே விற்பனை பண்ணிட்டு வந்துருவாங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை விலை இருக்கும். இந்த மல்லி செடி தவிர வாழையில வந்து செவ்வாழை, ஜீனின் வாழை, கதலி, நேந்திரம், இந்த 4 வகையான வாழை அதிகமா நாங்க பயிரிடுவோம். அந்த 4 வகையான வாழல செவ்வாழை வந்து 1 வருஷத்துக்கு மேலாகும், ஜீனை நல்லா விளையும். இந்த ஜீனின் வாழை, செவ்வாழை எல்லாமே முக்கியமா கேரளாவுக்கு தான் அனுப்புவாங்க.
1: பூவெடுக்கிறது எந்த மாதிரி ப்ராசஸ், என்னெல்லாம் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் அனுப்புவாங்க அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. இவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருந்த கேப்ல அவங்க ஒய்ஃப் நமக்கு டீ மிக்சர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி, நம்ம டீ குடிச்சிட்டே ஒரு பாட்டு கேட்டுடலாமா?

0: போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் தயிர்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு காலத்தில் இந்த ஊரில் ஒரு நிமிஷம் நின்னா போதும் சுற்றியும் தடக் தடக்குன்னு அப்படி தறி சத்தமாக கேட்கும். இப்போது கொஞ்சம் இந்த ஊரில் வந்து அந்த சத்தம் கம்மியான மாதிரி இருக்குது. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அப்பச்சி தறியில் நெய்வார், எங்கள் அம்மத்தா தார் நூலெல்லாம் சுற்றி ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க. அந்த தறியில் அதை கொண்டு போய் தறியில் இருக்கிற எங்கள் அப்பச்சிக்கு கொண்டு போய் நாங்கள் எல்லோரும் கொடுப்போம். அந்த தார் நூலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கலர் கலராக அழகாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பசுமையான ஞாபகம். சரி, இந்த ஊர்ல பெரும்பாலும் எல்லாருக்கும் தறி நெய்யிற தொழில் தான். எல்லாருக்குமே தறி எப்படி நெய்யறது அப்படின்னு தெரியுது. அதுலயும் முக்கியமா அச்சு பிணைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இந்த தறியில பண்றாங்க. அது எப்படி பண்றாங்க, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. வாங்க அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த அம்மா கிட்டயே கேட்டுருவோம்.
1: என் பேர் மீனாட்சி. எங்க ஊர்ல பூதா அதிகமா இருக்குது, மல்லிகைப்பூ. அதுக்கு அடுத்தபடியா தறி நெசவு பண்ணிட்டு இருக்கிறோம். அச்சு புனைக்கிறது என்னோட வேலை. இவ்வளவு வருஷமா அதை பார்த்துட்டு இருந்த அச்சு புனைச்சு கொடுத்தாதான் உங்க நெய்ய முடியும். அதுல வந்து 6200 இலை இருக்கு. அதை வந்து நாங்க ஜாயின் பண்ணி கொடுத்தாதான் அவங்க வந்து தறி நெசு சேலரிச்சு கொடுக்க முடியும். அது எல்லாரும் அந்த வேலையை செய்ய முடியாது. அது குறித்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த வேலை செய்ய முடியும். அதனால எனக்கு அர்த்த குல தொழில் இவ்வளவு காலமா அத்தை பாத்துட்டு. அந்த தறி வேலை வந்து உட்காந்துட்டே கண்ணை உத்து பார்த்துட்டு கரெக்டா செய்யணும். கொஞ்சம் இடம் மாறினாலும் அது வந்து வேஸ்டா போயிடுது. அதனால வந்து அதுல கவனத்தை முழு கவனமா வச்சு அந்த வேலையை செய்யணும். அதுல 6200 இலை இருக்கு. 6 மணி நேரம், 5 மணி நேரம், 1.5 புடைக்குவோம். 1.5 நான் புனைச்சு கொடுத்தேன். 1.5, 2.5 திறமை பொறுத்து செய்யலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 60 ரூபா தான் கொடுத்தாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து 500 ரூபா வரை வந்துருச்சு. பட்டு இந்த மாதிரி ரகத்தை பொறுத்து புளி வருது. 500, 600, 300 இப்படி காரம் ரகத்தை பொறுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப அதிகமா இப்ப பட்டு தான் நெய்யறாங்க. இப்ப முதல் வந்து கோரம் நெச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பட்டு. ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை வந்து தறி வேலை தான். அது வந்து பாக்குறதுக்கு அது வந்து சிம்பிளா இருக்கு, என்ன இவ்வளவுதானா பழகிடலாம். ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தாதான் அது சின்ன வயசுல இருந்து அந்த வேலையை பழகணும். அப்பதான் தறி நெய் விட்ட எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சிடலாம். ஆனா தறி வேலை மட்டும் சின்ன வயசுல இருந்து அது மேல ஆர்வம் இருந்தா மட்டும்தான் அதை பழக முடியும். எங்க அப்பாவும் தறிதான் நிறுத்தாங்க, எங்க அண்ணாவும் தறிதான் நிறுத்தாங்க. நானும் அது அவங்க கூடவே இருந்து அதுல பழகுனதுனால எனக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு. எங்க வீட்டுக்காரரும் நெசவுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே எங்க குடும்பத்துல எல்லாருமே நெசவுதான் பண்ணுவோம். அதனால வந்து எங்களுக்கு அது மேல ஆர்வம் ஜாஸ்தி. இப்ப வந்து அதிகமா இல்லாதனால கொஞ்சம் டச்சு விட்டுருச்சு. இப்ப தறி கம்மியாயிருச்சு, எல்லாமே மிஷின் தறி போட்டாங்க. டவுன்ல வந்து இங்க இருந்து கொண்டு போறது கஷ்டம். எல்லாம் டவுன்லயும் சித்தரி போட்டு அங்க போட்டுறாங்க. அதனால வந்து கைத்தறி வந்து வீட்டுக்கு கம்மியாயிடுச்சு. ரெண்டு பேர் எப்படி இருந்தாலும் ஆணும் பெண்ணு அந்த ஒரு கறியில வேலை செஞ்சாத்தான் அந்த சேலை பண்ண முடியும். அதனால வந்து எல்லாம் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் ரெண்டாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க.
0: ஓகே, பூவெடுக்கிறது, தறி நெய்கிறது, இதுதான் இந்த தயிர்பள்ள கிராம மக்களோட முக்கிய தொழிலாக இங்கே இருக்குது. அதுபோக இந்த ஊரில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பேப்பர் மில்லும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பப்பாயா ஃபேக்ட்ரியும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பண்ணு மேலெல்லாம் கலர் கலராக பப்பாயா குட்டி குட்டியாக போடுவாங்கல்ல, அதுதான் இந்த ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் சின்ன சின்ன பனியன் கம்பெனியும் இருக்குது. சரி வாங்க அந்த ஆத்த ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம்.

0: வாவ், ஆறு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு குஷி ஆகிரும்ல. பாருங்களேன் எத்தனை தண்ணி போகுது இந்த ஆற்றுல. படித்துறை கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த படித்துறைக்கு மேலே மேட்டில் ரெண்டு கோவில் கூட இருக்குது. இதோ இங்கே பாருங்களேன், ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பாலமாக இருந்த இந்த பரசல் ஒரு ஓரமாக இருக்குது. சரி சரி, நமக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகிருச்சு, ஆற்றுல காலை மட்டும் நினச்சிட்டு போயிடலாம். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் பண்ணாரி மாரியம்மன் கோவில் இருக்குது. 10 கிலோமீட்டர் தூரத்தில் பவானிசாகர் டேமும் இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப பெரிய இரண்டாவது மண்ணணை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் நீர் மின்சக்தியும் தயாரிக்கப்படுதான். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்போ நம்ம பவானிசாகர் வழியாக போவோம். வரும்போது நம்ம சத்தியமங்கலம் வழியாக வந்தோம், இப்போ நம்ம போகிறப்போ பவானிசாகர் வழியாக போகலாம். போகிற வழியில் வந்து டேமில் மீன் சாப்பிட்டுட்டே போகலாம். சரி, ஓகே, போகலாமா? ஆஹா, பாருங்களேன் மீன் கடை எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே சாப்பிடலான்னு இருக்குல்ல. ஓகே, வாங்க மீன் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வந்து தயிர்பள்ளம் கிராமத்தில் நிறைய மக்களோடெல்லாம் பேசினோம். இப்போ வர வழியில் டேமில் வந்து அப்படியே சுட சுட மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மீன் சாப்பிட்ருக்கோம். ஓகே, அப்படியே எல்லாரும் மீன் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் தயிர்பள்ளம் கிராமத்தை சுற்றி பார்த்தோம், அங்கே இருந்த மக்கள்கிட்ட பேசினோம், வர்ற வழியில் மீனும் சாப்பிட்டாச்சு, ஊருக்கு கிளம்பலாமா? இவ்வளவு நேரம் உங்களுக்கு தயிர்பள்ளம் கிராமத்தையும் கிராமத்தை சுற்றி காமிச்சு சாப்பிட்றதுக்கு சுட சுட மீன் வாங்கி கொடுத்தது ஆர்ஜே மனோன்மணி. இன்னொரு நாள் வேறு ஒரு கிராமத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது நீங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரமா ஊர் போய் சேருங்க. நான் இன்னும் 2 நாள் எங்கள் அமுச்சி வீட்டிலேயே இருந்துட்டு வரேன். நன்றி நேயர்களே.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவை. கவிதையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் ஐ சாம் பால். உடுக்கை இழந்தவன் கைப்போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்றார் திருவள்ளுவர். பிறப்பால் நமக்கு பல்வேறு சொந்தங்கள் இருந்தாலும் நமது வாழ்க்கை பயணத்தில் ஆங்காங்கே அன்பால் பூக்கின்றது நட்பு எனும் பூ. ஆம் நேயர்களே, நட்பு என்பது இறைவன் கொடுத்த வரம். ஒரே ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.

0: நட்பு என்பது நாம் தேர்ந்தெடுப்பது எதிர்பாராத சந்திப்பில் ஒரு சிறு புன்னகையில் சிறு உதவியில் ஆரம்பமாகின்றது. தன்னலம் கருதாத நட்பு, அதுவும் இளம் வயதில் எந்தவித விவரமும் தெரியாத வயதில் ஏற்பட்ட அந்த நட்பு காலம் கடந்தும் நம் நினைவுகளில் நீங்காமல் இருக்கும் கல்வெட்டு போல. விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகின்றது விவரம் தெரியாத வயதில் ஏற்பட்ட அந்த நட்புதான் சொர்க்கம் என்று.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன்?

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்.

நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரிலிருந்து. நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாயிரு என்பார்கள். இதுவே நட்பின் இலக்கணம். உப்பு இருந்தால்தான் உணவு சுவைக்கும், அதுபோல நட்பு இருந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும்.

நம் தோல்விகள் கூட இனிக்கும். வெற்றி பெற்றது நம் நண்பன் என்றால், நண்பன் இமயமலையில் இருந்தாலும் இங்கிலாந்தில் இருந்தாலும் அவனின் அன்பு நம் இதயத்தில் இருக்கின்றது. ஆம் நேர்களே, தூரங்களோ எல்லைகளோ எதுவும் நம்மை பிரிக்காது. இனம், மதம், மொழி இவை எல்லாவற்றையும் கடந்தது நட்பு. இன்னும் சொல்ல போனால், வானத்தையும் பூமியையும் விட பெரியது நட்பு. பல நேரங்களில் விட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல, தட்டி கொடுப்பதும் நட்புதான். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இணைந்திருக்கும் உன்னத உறவு நட்பு. ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஆக்குவது நட்பு. தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கொடுப்பதும் நட்பில் மட்டுமே சாத்தியம்.

நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையில் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானம் நிகழ்ச்சி நட்புக்கு மகுடம் சூட்டிக் கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சி என்ற வார்த்தையின் முகவரி நட்பு மட்டுமே. வாழ்க்கையின் வேர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவது நட்பு என்னும் நீரூற்று. உயரங்களிலிருந்து எதிர்பாராமல் விழும்போது தாங்கி பிடிக்கும் நண்பர்களை பெற்றிருப்பது கடவுளின் பரிசு. தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் நேரில் பார்த்து பேசும் நேரமே அலாதியானது.

பணத்தை மட்டும் சேர்க்காமல் நண்பர்களையும் சேருங்கள். வாழ்வில் மகிழ்ச்சி பூக்கள் மலரும். கர்ணனை போன்ற நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், வாழ்க்கை வளமாகும். இனம், மொழி, மதம், நாடு, ஏழை, பணக்காரன், ஆண், பெண் என்ற எந்த பேதமும் இல்லாதது நட்பு. பிரிக்க முடியாத சொந்தம், மறக்க முடியாத பந்தம், தவிர்க்க முடியாத உறவு, இதுவே நம் நட்பு.

ஆம் நேயர்களே, வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை நம் உடன் வருவது நட்பு. உங்களை நண்பர்களுக்கு நேரம் ஒதுக்கி மனம் விட்டு பேசுங்கள். உங்கள் எல்லோரின் வாழ்விலும் பூத்திருக்கும் நட்பு என்னும் பூ எப்போதும் மனம் வீசட்டும். நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம் கூறி நட்புடன் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஐ சாம்பால். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
1: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பாத்தீங்கன்னா 500 கிலோ.
0: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் காலை 11:00 செய்தி சுருக்கம்.
3: நேரம் 11:00, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில்

0: வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறை தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இனிய உற்சாகமான முற்பகல் வணக்கம் நேயர்களே. இப்போ ரெயின்போ 103 கோவையில் 11 மணி ஆச்சு அப்படின்னாலே இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் தினமும் ஏதாவது ஒரு நேயர் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நாமளும் அந்த பாடல்களை கேட்டு ரசிப்போம். அந்த வகையில் இன்னைக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். உங்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
2: கம்மி பண்ணியாச்சுங்க.
1: ஓகே, உங்கள் பேர் என்னங்க?
2: பேரு அழகிரிசாமி விஜயலட்சுமிங்க. இருந்து கூப்பிடுறேங்க.
1: ஓகே விஜயலட்சுமி, எத்தனை நாளா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நாங்க ஒரு 20 வருஷம் 25 வருஷமா கேட்டு இருக்கேங்க.
1: சூப்பர் சூப்பர். என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் விரும்பி கேக்குறீங்க?
2: காலையில போற 10 மணிக்கு கவிதையும் காணமும் அந்த இது நிகழ்ச்சி பிடிக்குங்க. நைட் வரைக்கும் கேட்டதான் ஒரு ரேடியோ படிச்சுட்டேதான் இருக்குங்க.
1: ஓகே, உங்களோட அப்படியே ஒரு அங்கமாவே ரேடியோ மாறிடுச்சு இல்லைங்களா?
2: ஆமாங்க.
1: ஓகே ஓகே. அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் வந்து ரேடியோ கேக்கலனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
2: அது டெய்லி கேட்ற ரேடியோ இல்லனா ஒரு மாதிரியா இருக்கு வைங்களே. நல்லா தொழில் பண்றதுக்கு நல்லா ரயில்வே பம் வந்து ஒரு எனர்ஜி இதா இருக்குங்க.
1: ஓகே, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி உங்க கூட டிராவல் ஆகுது இல்லையா?
2: ஆமாங்க.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம இன்றைய நேர் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டீங்க. என்னென்ன விருப்ப பாடல்கள் கேட்க ஆசைப்படுறீங்க?
2: முதல் பாடல் வந்துங்க எங்க ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தங்கமான ராசா படத்துல தென்மதுரை சீமையில பாட்டுங்க. அப்புறம் ரெண்டாவது பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல என்னோட ஃப்ரெண்டு விஜயலட்சுமி வசந்தி அவங்களுக்கு ஒசரம் குயிலுக்கு கூக்குன்னு பாட்டுங்க. அப்புறம் வேட்டை படத்துல தாய் தைய தக்க தக்க அந்த பாட்டுங்க.
1: பாட்டு
2: அப்புறம் பவர் பாண்டி படத்துல பசங்களுக்கு பிடிச்சது கேசவன் மௌனிகாங்க வானம் பாட்டுங்க. அப்புறம் யூத் படத்துல சந்தோஷம் சந்தோஷம் கருவேலங்காடு மக்களுக்கும் ரயில்வே நேயர்களுக்காகவும்
1: எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு ரசிங்க.
2: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே.

0: மூட்டு வலி முதுகு வலி பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
1: நேயர்களே, இன்னைக்கு நம்ம இன்றைய நேர் நிகழ்ச்சியில் விஜயலட்சுமி அழகுசாமி கருவேலங்காடு பகுதியிலிருந்து பங்கெடுத்துட்டு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. கூடவே நாமளும் அவங்களோட விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.

இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் விஜயலட்சுமி அழகிரிசாமி கருவேலங்காடு பகுதியிலிருந்து பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விருப்ப பாடல்கள் 5 விருப்ப பாடல்களை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களோட மொபைல் நம்பர் இதையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் கிட்டேருந்து கால் வரும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே பங்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் நான் திரும்பவும் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்றேன், இரண்டாவது முறை பங்கு பெறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 11:30.
2: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103, இது சாய்வு நாற்காலி முத்தோருக்கான நிகழ்ச்சி. கேப்டன் ராமசுப்ரமணியன் அவர்கள், நேர்முகம் பகுதி 2. சார், போன வாரம் பேசணும் இல்லையா, அதோட கண்டினியூஷன். உங்களுடைய இந்த கப்பற்படை வாழ்க்கையில ஒரு நாள் ரொட்டீன்ங்கிறது எப்படி இருக்கும்?
3: 5 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 வரைக்கும் பொதுவாக ட்ரைனிங் இருக்கும், ரன்னிங் எல்லாம் இருக்கும், 6:45 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு குளிச்சுட்டு 7:15 நம்ம இங்கே கிளாஸ் ரூம்க்கு வந்துடணும். 7:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். 7:30 to 2:00 கிளாஸஸ் நடக்கும், டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு மரைன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் 2 மணிக்கு வந்து என்னன்னா லஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, கிளாஸ் ரூம் இருக்காதுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்கும், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம். அது முடிச்சுட்டு 5:30 வந்துட்டு தென் கோ ஃபார் அவர் ஓன் இண்டிவிஜுவல் செல்ஃப் ரீடிங்.
2: ஜாம்நகருக்கு அப்புறம் எங்க வந்தீங்க?
3: ஜாம்நகர் 6 மாசம் மேடம், அதுக்கப்புறம் வந்து 1 மாசம் லீவு, தென் அகெயின் வி கோ ஃபார் ஜாம்நகர் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். பார்த்தீங்கன்னா 6 மாசம் நாங்கள் படிச்செல்லாம் வந்து பேசிக் மரைன்
2: ட்ரைனிங்லே அவ்வளோ நாள் இருந்துருக்கு.
3: ஆமாம் மேடம், 6 மாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாசம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகலி ரிலேட்டட் டு தி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபிட்டட் ஆன் போர்ட் ஷிப்.
2: கேட்கும் போதே ரொம்ப டயர்டா இருக்கு, அவ்வளோ பண்ணியிருக்கீங்க இல்லையா? யூ நெவர் ஃபெல் டயர்டு?
3: நோ மேடம்,
2: ரொம்ப பிடிச்சு பண்ணியிருக்கீங்க இல்லையா?
3: ஏன்னா எல்லாமே புது அனுபவம், புதுசு புதுசா இருக்கு, அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
2: கேப்டன்ங்கிற இதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரைனிங்கோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்ல? அது ஒண்ணு ஈஸியா கிடைச்சிடல. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அடைமொழி இந்த நேஷன் இல்லையா, இந்தியா நாட்டோட.
3: அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த ரேங்க் தொடரும், பேரானாலும் தொடரும், அதாங்க. சோ தி கேப்டன் ரிமைன்ஸ் எ கேப்டன் ஃபார் எவர் ஈவன் ஆஃப்டர் டெத்.
2: கரெக்ட்.
3: ஆமா மேடம்,
2: ட்ரைனிங்ஸ் எல்லாம் சொல்லும் போதே எங்களுக்கு கேட்க பிரமிப்பா இருக்கு.
3: அதான் மேடம்,
2: அந்த பயிற்சி பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா தான் இருந்திருக்கு.
3: கரெக்ட். ஆமா, இல்லைன்னா வந்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கப்பலில் வந்து மாச கணக்கில் இருக்க முடியாது, அதுக்கான பிசிக்கல் என்டூரன்ஸ் வேணும், ஹெல்த் வேணும். இப்போ நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வார் அப்படின்னு வரும்போது லீட் பண்ணணும் அப்படிங்கும்போது
2: வந்து,
3: ஆமா மேடம், சமயத்தில் சாப்பாடு இருக்காது, சில சமயத்தில் எதுவும் இருக்காது, அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி
2: வரணும்
3: வரணும் மேடம்.
2: வாரெல்லாம் கூட அப்புறம் முதல் படியே நமக்கு இந்த சி சிக்னஸ் இல்லாமல் இருக்கணும். கடலை பிடிக்கணும் உங்களுக்கு.

0: கடல் உங்களை பிடிக்கணும், உங்களுக்கு கடல்ல பிடிக்கணும்.
1: ஆனா பாத்தீங்கன்னா
0: இருந்ததா
1: மேடம், சில பேருக்கு சி சிக்னஸ் வர்றதில்ல, சில பேருக்கு மைல்டா வரும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் வி கெட் யூஸ் டு டு இட்.
0: அதான்
1: மேடம், பட் வேற வழி இல்ல. ஏன்னா இப்ப ஆர்மின்னு எடுத்துக்கிட்டா நிலத்துல சண்டை போடும் போது அதுக்கான சில இது சேலஞ்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஏர்போர்ஸ் பீப்புள் வென் தே ஃபைட் தே ஹவ் தேர் ஓன் சேலஞ்சஸ்.
0: இல்ல அதுலயுமே சொல்வாங்களா, சாட்டை போகும் போதே அவங்களுக்கு வாமிட்டிங் வருதான்னு ஃபர்ஸ்ட் பாப்பாங்களா. சி சிக்னஸ்க்கா அதேதான், ஏர்லயும் அதேதான் இல்லையா? சேம் சிக்னஸ்,
1: சேம் சேம். அது ஏர் சிக்னஸ் இஸ் சி சிக்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சேம், வாமிட்டிங் ஃபீலிங் இஸ் சேம்.
0: சோ உங்களோட ப்ராப்பர் போஸ்டிங் அப்புறம் எப்ப நடந்தது?
1: ப்ராப்பர் போஸ்டிங் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 91 மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து இது வந்து இந்த 2 இயர்ஸ் கோர்ஸ்ங்க, இது மரைன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ், அது முடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் கன்வெர்ட்டட் டு ஏவியேஷன் சைடு. நேவியில பாத்தீங்கன்னா சப்மரீனாம் மரைனாம் இருக்கு. சோ ஐ வாஸ் நோ கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பெஷலைஸ் இன் ஏவியேஷன். சோ ஐ டிட் மை எம்டெக் இன் ஏவியானிக்ஸ்.
0: அகைன் படிப்பே உங்களுக்கு அத்தனை வருஷம் இருக்கு?
1: 7 வருஷம் மேடம், 7 வருஷம்.
0: அங்க 6 வருஷம் இல்லையா ரெகுலரா காலேஜ் போயிட்டு, இங்க 3, எம்ஐடில 3,
1: அப்புறம் நேவியில வந்து 2 வருஷம் வந்து இனிஷியல் ட்ரைனிங், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவியேஷன் ட்ரைனிங் 2 இயர்ஸ்.
0: சோ ஆமா
1: மேடம், 3, 3, 6, 2, 8, 2, 10,
0: 10 வருஷம் இல்லையா.
1: 1981 பிஎச்டிக்கு ஜாயின் பண்ணேன். 1991 ஐ வாஸ் அப்பாயிண்டட் ஃபர்ஸ்ட்.
0: அப்பா
1: கோவால்,
0: கோவால தான் உங்க அப்பாயின்ட்மென்ட். அப்பா உங்களோட கேடர் பேர் என்ன சார்?
1: லெஃப்டினன்ட் மேடம்.
0: லெஃப்டினன்ட், சரி. யூ ஹேவ் ஸ்டார்டட் இட் லைஃப் ஆஸ் லெஃப்டினன்ட்.
1: ஆமா, அதுக்கு முன்னாடியும் சர்வீஸ்ல இருந்தேன், கன்ஃபர்ம்ட் ஜாப் தான். ப்ரமோஷனும் கிடைச்சது, சாலரியும் கிடைச்சது,
0: எல்லாம் நேவல் ஆபீசர் சொல்வீங்க.
1: ஆமா, நேவல் ஆபீசர், கரெக்ட்.
0: ஓ, இது ரேங்க் கோட வருது
1: ஃபர்ஸ்ட். ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் எம்ஐடில சேரும் போதே எனக்கு ரேங்க் கிடைச்சிருக்கு, கேடட் ஆபீசர் அப்படிங்கிற ரெட் ஆபீசர் கேடட்னு ரேங்க் கிடைச்சிருக்கு. ஃபைனல் இயர்ல வந்து எம்ஐடில இருக்கும் போதே ஃபைனல் இயர்ல ஆக்டிங் சப் லெப்டினன்ட் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நேவல் அகாடமி முடிச்சதுக்கு அப்புறம் சப் லெப்டினன்ட் ப்ரமோஷன் கிடைச்சது. அது வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் போகும்போது லெப்டினன்ட்.
0: வாவ், நீங்க சொல்றத எங்களுக்கு புரியுது. அப்புறம் எத்தனை வருஷம் அங்க கோவால இருந்தது?
1: கோவால வந்து மேடம் 91 ல இருந்து 89 வரைக்கும் இருந்தேன். 9 இயர்ஸ் இருந்த மேடம்.
0: சார், 99 னா அப்ப கார்கில் அந்த டைம் இல்லையா?
1: ஓ,
0: அப்ப நீங்க அங்க தான் இருக்கீங்க.
1: ஆமா, கார்கில் வார்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன்.
0: எங்க இருந்தீங்க? கோவால இருந்து.
1: கோவால
0: சொல்லுங்க அந்த அனுபவத்தை.
1: எஸ் மேடம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தபோது என்னாச்சு, ஆர்மி அட்வான்ஸ் ஆச்சு. அப்படிங்கும் போது நம்ம மக்கள் மனசுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, ஆர்மி தானே போச்சு வார்க்கு, நேவி எங்கே போச்சிருக்கு
0: அப்படின்னு
1: சொல்லிட்டு மனசில் தோணும். வார்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வி டிக்ளேர் வார், இட் இஸ் நாட் ஓன்லி கிரவுண்டு, இட் இஸ் ஆன் த வாட்டர் அண்ட் த ஏர் ஆல்சோ, கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஒரு நாடோட போர் தொடுக்கும் போது அந்த நாட்டை தான் நம்ம அட்டாக் பண்ணுறோம். தேவையான
0: ஒரு நேவல் பேஸ்ல இதான் ரெடினஸ் தான்.
1: ஆமா, கரெக்ட்
0: இல்லையா? தயார் நிலையில இருக்கு,
1: தயார் நிலையில இருக்கணும். இப்ப தயார் நிலையில மட்டும் இருக்கிறது மட்டும் இல்ல, அது போக பாத்தீங்கன்னா நிறைய பறக்கும் சார்ட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சார்ட்டிஸ், இன்டெலிஜென்ஸ் கேதரிங் சார்ட்டிஸ் இதெல்லாம் பண்ணுவோம். சோ இதெல்லாமே வந்து என்னன்னா, வார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து கெட்டிங் ரெடி ஃபார் த வார், தென் அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. சோ அதுவும் வந்து வார்ல தான் கவுண்ட் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நடக்கிறதே பாத்தீங்கன்னா வார் மாதிரி தான் நடக்கும் அது.
0: நீங்க ஏவியேஷன் சொன்னீங்க, யூ ஆர் ஆல்சோ அலௌட் டு டேக் அ சார்ட்டி.
1: ஆமா, பாத்தீங்கன்னா இப்போ ஏர்கிராப்ட் பறக்கும் போது ஏர்கிராப்ட்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும்.
0: சோ கூடவே நீங்க போங்க.
1: ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஏர்கிராப்ட் திரும்பி வந்து வச்சுக்கோங்களேன், அப்ப மிஷன் சக்சஸ் ஆகிறது இல்ல. ஒரு வேலைக்கு போறோம், ஆனா போகும்போது இல்ல வேலை செய்யும் போது பழுது ஆகிவிட்டது அப்படின்னா, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மிஷன் சக்சஸ் ஆகாது. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், டீம் ஏர்கிராப்ட்ல போயிட்டு ஏரோப்ளேன் பறக்கும் போதே ரிப்பேர் பண்ணிடுவோம்.
0: பியூட்டிஃபுல், அதான் சொல்லும் போதே நல்லா இருக்கு சார் கேட்கும்போது.
1: சோ பறக்கும் போதே நிறைய டிஃபெக்ட் ரிக்ரேட் பண்ணிடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா திரும்பி வர வேண்டியது இல்ல. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நம்ம போறோம் பாகிஸ்தான் பார்டர்ல பறந்துட்டு இருக்கோம், ரேடார் வேலை செய்யல. அவர் ரேடார் வேலை செய்யல ரொம்ப டேஞ்சர், அது
0: சிக்னலே போகாது.
1: ஆமாங்க, இப்போ நம்ம பாகிஸ்தானோட அவங்களோட நடவடிக்கைகளை கவனிக்கிறக்க போறோம், அது வந்து வேலை செய்யல அப்படிங்கும் போது நமக்கு அந்த பயன் எல்லாம் போயிடும். அப்ப என்ன நாங்க என்ன பண்ணுவோம், அங்கே ஏரோப்ளேன் பறக்கும் போது அந்த ரேடார் ரிப்பேர் பண்ணுவோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தென் வி கேன் கண்டினியூ ஃபிளைங் அண்ட் யூ நோ ஃபினிஷ் தி ஆபரேஷன்.
0: தி பைலட் வில் பீ டுயிங் ஹிஸ் ஜாப், நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு
1: இருப்பீங்க. ஆமா ஆமா, நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்ப பைலட் வில் பி ஃபிளைங், நேவிகேட்டிங் ஆஃபீசர் வில் பி கேரிங் அவுட் த நேவிகேஷன், டாக்டிக்கல் நேவிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரூட் நேவிகேஷன், இங்கிருந்து அந்த வார் ஜோனுக்கு போறது ரூட் நேவிகேஷன். அங்க போனதுக்கு அப்புறம் ஏர்கிராப்ட் பறக்கிறது வந்து டாக்டிக்கல் நேவிகேஷன். அது வந்து டாக்டிக்கல் நேவிகேட்டர்ஸ் இருப்பாங்க, ரூட் நேவிகேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க பாத்துக்குவாங்க, சரிங்களா? நாங்க என்ன பண்ணுவோம்னா, கம்ப்ளீட்லி வில் பி

0: மானிட்டரிங் த வேரியஸ் கேஜஸ் ஏர்க்ராஃப்ட்ல எல்லாம் வேலை செய்தா அப்படிங்கிறது ஆஸ் அன் இன்ஜினியர் வி வில் பி மானிட்டரிங் ஆல் தி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஏரோப்ளேன் வைல் இட் இஸ் ஃப்ளைங் ரைட்டுங்களா. ஏதாவது மால் ஃபங்க்ஷனிங் ஆச்சுன்னா தே வில் ரிப்போர்ட் டு அஸ் இன் கேஸ் வி ஆல்சோ நோட்டீஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியோட எஃபெக்ட் குறையுது அப்படின்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அது உரைக்காது. பட் நான் எங்களுக்கு வி கேன் மேக் அவுட் தட் ஏசியோட எஃபெக்ட் குறையுது, ப்ரெஷரைசேஷனோட எஃபெக்ட் குறையுது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவோம், நாங்கள் உடனே அதுக்கான அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நாங்கள் பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்து சரி.
1: திஸ் இஸ் ஃபார் ஹெலிகாப்டர்ஸ் மிக் பிளேன்ஸ் எல்லாமே சவார் பிளேன்ஸ் எல்லாமே
0: எல்லாருக்கும். ஆமா எல்லாத்துக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மெயினா வந்து சின்ன ஏரோப்ளேன் வச்சுக்கோங்களேன், ஹெலிகாப்டர் சின்ன சின்னதா இருக்கும். அப்ப என்னன்னா அதோட ஃபிளைங் ஹவர்ஸே கம்மியா தான் இருக்கும், ஏன்னா ஃபியூல் எடுத்துட்டு போறது குறைவு. அப்ப பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இவ்வளவு நேரம் இப்படிதான் பறக்க முடியும். அதுக்கப்புறம் லேண்ட் ஆகி தான் ஆகணும் ஃபியூலிங்க்கு. பட் எங்க ஏரோப்ளேன்லாம் பாத்தீங்கன்னா 26.5 டன்ஸ் 27 டன்ஸ் ஃபியூல் அடிச்சுட்டு போகும்போது 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் பறக்கலாம். சோ அப்ப என்னன்னா ரொம்ப தூரம் பறக்கலாம், லாங் எண்டியூரன்ஸ். இப்ப இந்தியன் ஓஷன்ல எல்லாம் போகலாம்.
1: அதுதான் மிக் பிளேன்ஸ் சார், மிக்
0: இல்ல இல்ல அது பேர் இது வந்து பாத்தீங்கன்னா இல்யூஷன் 38.
1: ஓ அது நேவி பிளேன்ஸ்.
0: நேவி பிளேன்ஸ். ஓஹோ நேவியில நிறைய வகை இருக்குங்க. இல்யூஷன் 38 இருந்துச்சு, டுப்போல் அவுட் 132 இருந்துச்சு, கமோ ஹெலிகாப்டர்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி டார்னியர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஏரோப்ளேன்ஸ் வி ஹேவ் ஃபார் டிஃபரண்ட் ரோல்ஸ்.
1: ஓகே சார். ஸோ இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணி ரெடி ஆயிடுவீங்க.
0: ஆமாங்க.
1: ரெடி ஆயிட்டு நீங்க அந்த ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்க்கு வந்துருவீங்க இல்லையா. எவ்ரிபடி வில் பி இன் த அலர்ட் மோட்ல இருக்கீங்க.
0: இப்போ பாத்தீங்கன்னா வி ஆர் பேக் டு த பேஸ் இன் த எண்ட் ஆஃப் த டே அண்ட் தென் அகைன் வி ஃப்ளை 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் கம் பேக்.
1: இல்ல இந்த கார்கில் டைம்ல.
0: கார்கில் டைம்ல பாத்தீங்கன்னா வி என்ஷூர் தட் எல்லா ஏரோப்ளேனும் வந்துட்டு தயார் நிலையில வச்சோம்.
1: நீங்க வார்லயே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க.
0: ஆமா
1: அதுதான்.
0: ஆமா இல்லையா. ஓகே. தயார் நிலையில வச்சோம், பின்ன பறக்கவும் செஞ்சோம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது சோ இப்போ வந்து ஃபைட்டர் பைலட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பார்டர் கிராஸ் பண்ணி போவாங்க. பட் மத்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர்லயே பறந்துகிட்டு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் பண்றது.
1: ரொம்ப டென்ஷன் இருக்கும்.
0: ஆமா மேடம்.
1: அது முடியற வரைக்கும் இருக்கும். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் வார் வந்து அந்த கார்கில் வார் தான் இல்லையா, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வார்.
0: அதே மாதிரி கப்பல் பாத்தீங்கன்னா கப்பல் வந்துட்டு வி கோ அப் டு கராச்சி ஹார்பர் அண்ட் இஃப் வி கெட் ஆர்டர்ஸ் தென் வி யூ நோ பிரேக் அப் த கராச்சி ஹார்பர். அந்த மாதிரி நடந்துருக்கு.
1: அப்ப இருந்தது இதெல்லாம் இருந்து
0: நம்ம வந்து டிசம்பர் முதல் வாரத்துல வி செலிப்ரேட் 4th டிசம்பர் எவ்ரி இயர் ஆஸ் நேவி டே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கராச்சி ஹார்பர் அட்டாக் பண்ணி நம்ம வெற்றி வாகை சூடிய நாள் தான் அது. அதனால அது நம்ம
1: அது எந்த வருஷம்
0: அது 71
1: அந்த ஃபர்ஸ்ட் இந்தோ பாகிஸ்தான்
0: அதான் மேடம் கரெக்ட். ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா வார் வந்து அது நல்ல அனுபவம். ஏன்னா ஏவியேட்டர்ஸ் வி கோ ஃப்ளை இன் தி ஏரோப்ளேன் அண்ட் யூனோ டேக் கேர் ஆஃப் தி ஏர் ஸ்பேஸ். ஷிப்ஸ் வந்துட்டு கப்பலில் போயிட்டு அவங்க டேக் கேர் ஆஃப் தி மரைன் சைட்.
1: ஸோ அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க கோவாலேருந்து வேற எங்கேயாவது உங்களுடைய பணி உயர்வு ஏதாவது கிடைச்சி வந்தீங்களா?
0: சில பார்த்தீங்கன்னா 91 நான் லெஃப்டினண்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் லெஃப்டன் கமாண்டர் ஆனேன். பின்ன பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மேனேஜராக இருந்தேன். பின் அதுக்கப்புறம் ஐ பிகேம் டெபுட்டி ஹெட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். தென் இன்டூ டீப் இன்டூ அட்மினிஸ்ட்ரேஷன், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி எல்லாம். பின்ன அதுக்கப்புறம் முதல்ல ஒரு ஏர்க்ராஃப்ட்ல ஸ்பெஷலிஸ்டா இருந்தேன், அதுக்கப்புறம் 4 ஏர்க்ராஃப்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆனேன்.
1: ஓஹோ எல்லாமே அந்த ஒரு ஜர்னி.
0: ஆமாங்க. ஏன்னா இப்போதான் வந்து என்னன்னா ப்ரொமோஷன் ஆக ஆக மோர் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் கம் அண்ட் யூனோ மோர் அண்ட் மோர் ஏரியா வில் கம் அண்டர் அவர்
1: ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பா சொன்ன மாதிரி உங்க அப்பா சொன்னார் இல்லையா, நல்லா படிச்சாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். ஆனா அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க இல்லையா?
0: கண்டிப்பா மேடம்.
1: அப்பா அதை பார்த்தாரா?
0: கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. இது என்னோட வளர்ச்சியை பார்த்தாரு. இப்ப நான் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அது ஆக்சுவலா வந்து நான் நேவியில சேரப்போ எங்க அம்மாவுக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி வந்து நேவினா என்ன அப்படின்ட்டு. சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உன் பையன் பட்டாளத்துல சேர்ந்துட்டான், இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு பையன் வளர்த்து அவன் அப்படி அனுப்பிட்டே அப்படின்னு.
1: நீங்க ஒரே சண்ணா?
0: ஒரு சண்ணா ரெண்டு பொண்ணுங்க,
1: பையன் ஒரு பையன் சொல்லியிருக்காங்க.
0: ஆனா அப்பா வந்துட்டு இங்க தாலுகா ஆபீஸ்ல இருந்ததுனால அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்துங்க என் பையனுக்கு நேவியில ஆபீசரா வேலை.

0: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103
1: சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில்
0: கேப்டன் ராமசுப்ரமணியன் அவர்கள் தொடர்ந்து பேசுவோம்.
2: 9 இயர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப வந்து சீகிள் மிசைல் ஒன்னு இருக்கு, பிரிட்டிஷ் மிசைல். அன்னைக்கு வந்து அந்த மிசைல் தான் வந்து டாப் சி ஈகிள், கடல் கழுகு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ் டெவலப் பண்ண மிசைல். அன்னைக்கு வந்து அதான் காஸ்ட்லியஸ்ட் மிசைல். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏரோப்ளேன்ல இருந்து ஷிப்பை அட்டாக் பண்றதுக்கு. ஸோ அந்த மிசைல் என்ன பண்ணோம், நாங்க ரஷ்யன் ஏரோப்ளேன்ல மாடிஃபை பண்ணி மாத்தனோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ரஷ்யன் டெக்னாலஜி, இது பிரிட்டிஷ் டெக்னாலஜி, அது ரெண்டையும் மர்ஜி பண்றது அப்படிங்கும் போது நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணி நாங்க அந்த ஏர்கிராப்ட் அதை மாடிஃபை
0: பண்ணோம். கடலுக்கும் உங்களுக்குமான உறவு, அதாவது நேவி கப்பற்படைக்கும் உங்களுக்குமான உறவு எத்தனை வருஷம் இருந்தது?
2: மேடம் 2020 மார்ச் வரைக்கும் இருந்துச்சு மேடம்.
0: 20 வரைக்கும் நீங்க சர்வீஸ்ல?
2: 36 இயர்ஸ் சர்வீஸ் மேடம்.
0: 36 இயர்ஸ்
2: சர்வீஸ் மேடம்.

0: அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ லெஃப்டன் கமாண்டர் ஆனால் இப்போ நான் கமாண்டர் ஆனால் இப்போ நான் கேப்டன் ஆனேன். டெபுட்டி ஹெட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷனாக இருந்தேன், இப்போ ஹெட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆனேன். இப்போ நான் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸுக்கு டெபுட்டி ஹெட்டாக இருந்தேன். கோயம்புத்தூர்லேயே நான் இருந்தேன். கோயம்புத்தூரில் வந்து சூலூரில் ஏர்க்ராஃப்ட் அண்ட் இன்ஜின் ஹோல்டிங் யூனிட்னு இருக்குது,
1: இந்த பேஸ்லேயே இருந்துட்டு.
0: ஆமாங்க, அதுக்கு வந்து ஹெட்டாக இருந்தேன் நான்.
1: அது எத்தனை வருஷம் சார்?
0: 2010 to 2014.
1: ஓ, இங்கே 4 வருஷம் இருந்தீங்க
0: கோயம்புத்தூரில்.
1: வேற எந்த ஊர்லலாம் இருந்திருக்கீங்க சார்?
0: கோவாவில் இருந்திருக்கேன், அரக்கோணம்,
1: ராஜாளி. இல்ல,
0: ராஜாளி.
1: என்ன ராஜாளி?
0: ராஜாளியில இருந்திருக்கேன். இப்ப நான் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்திருக்கேன், நேவல் பேஸ் கொச்சியில இருந்திருக்கேன். சோ அந்த மாதிரி ஜாம்நகர்.
1: உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, யூ ஹேவ் எ வைட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அதை கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு மணி நேரம் இன்டர்வியூ, நம்ம பேசுறது அரை மணி நேரம் தான் நம்ம பிராட்காஸ்ட் பண்ணுவோம், அது பத்தாது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு தோணிச்சா உங்களுக்கு?
0: எஸ் மேடம், ஆக்சுவலா 2000ல பாத்தீங்கன்னா, ஐ கீப் டூயிங் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். என்ன பண்றோம், என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் 2001 வந்து என்ன பண்ண, கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். 2000 to 2001 ஐ வாஸ் அன்போர்ட் அ ஷிப், வார்ஷிப், அஸ் தி ஹெட் ஆஃப் இது டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்.
1: ஓகே, அப்ப கோவால இல்ல?
0: அப்ப கோவால இல்லங்க. 2000 to 2001 ஐ வாஸ் அன்போர்ட் அ ஷிப். 91 to 99 ஐ வாஸ் அட் கோவா, சரிங்களா? ஸோ அந்த ஷிப் டென்யூர் முடிஞ்சிட்டு இப்போ நான் எனக்கு கோவாவில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போ தான் வந்து என்ன பண்ண, ஐ டிட் மை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஐ சா தட் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம், திடீர்னு நேவிக்கு வந்தோம். இப்போ நான் நேவியில் வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டோம், ஆப்ரேஷன்ஸு, ட்ரைனிங்கு, மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படியே போகுது. படிப்பு விட்ட மாதிரி தெரியுது
1: அப்படின்னு அப்படி தோணிடுச்சு உங்களுக்கு?
0: ஆமாம் ஆமாம் மேடம்,
1: அந்த படிக்கணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருந்துருக்கு.
0: கரெக்ட் மேடம். ஸோ அப்போ என்னாச்சு, தென் அப்போ தான் என்ன பண்ண, எம்பிஏ பண்ணலான்ட்டு என்ன பண்ணேன், தென் எம்பிஏ பண்ணேன்.
1: தொலைதூர கல்வியில போய்
0: தொலைதூர கல்வி தான் மேடம், வேற வழி. ஆமாம், இது இக்னோல தான் பண்ணேன்.
1: இக்னோல
0: மேடம், இக்னோல தான் எம்பிஏ பண்ணேன். அது முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு தடவை நான் நியூஸ் பேப்பர் புரட்டும் போது பாரதிய யூனிவர்சிட்டியோட எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி விளம்பரம் வந்துருச்சு. அதை பார்த்தப்போ, ஓகே, இது நம்ம படிச்சோம்னா நமக்கு எம்பிஏ ஹெச்ஆருக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்குமே என்ன பண்ணேன், எம்எஸ்சி அப்ளை.
1: வருஷத்துல எத்தனை தடவை வரலாம் வீட்டுக்கு?
0: மேடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2001 அப்போ வந்து கோவாவில் இருந்தேன். ஸோ கோவாவில் வந்துட்டு இங்கே மட்காவில் வந்து இக்னோ சென்டர் இருந்துச்சு. ஸோ அங்கே 2006 வரைக்கும் இருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ண, அங்கே எம்பிஏ முடிச்சேன் நான். அதுக்கப்புறம் 2006 கொச்சி வந்தேன். அப்போ என்னாச்சு, இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி சைக்காலஜி அப்ளை பண்ணும்போது எனக்கு வசதியாக இருந்துச்சு. நான் கொச்சி டு கோயம்புத்தூர் 5 மணி நேரம் தான் ட்ராவல். ஸோ வீக்கெண்டில் தான் கிளாஸ் இருந்துச்சு, அதனால் ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி நைட்டு வந்துட்டு சாட்டர்டே மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணி, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கிளாஸ் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே ஃபுல் டே அட்டன் பண்ணிட்டு சண்டே ஈவினிங் கிளம்பி போயிடுவேன் நான். ஸோ அப்படி வந்து எனக்கு சைக்காலஜி பண்ணேன். அது முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நிறைய கேள்விகள்லாம் கேட்பேன். அப்போ ப்ரொஃபஸர் இந்துமதியும் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, ஏன் சார் நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது பிஹெச்டி பண்ணலாமில்ல அப்படின்ட்டு.
1: அதையும் சரி விட வேண்டாம், அதையும் பண்ணுவாங்க
0: மேடம். அப்போ தான் என்ன
1: என்ரோல் பண்ணிட்டீங்க?
0: ஆமாம் மேடம்.
1: அப்போ என்ன சப்ஜெக்டில்?
0: இது சைக்காலஜி தான், பிஹெச்டி இன் சைக்காலஜி.
1: ஆனால் படித்தது பாருங்க, பேசிக் நீங்கள் கோர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு இங்கே வந்துட்டீங்க சைக்காலஜிக்கு. கடைசியில் மனிதர்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறது தான் ரியல் சேலஞ்சுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க.
0: கரெக்ட் மேடம். ஏன்னா மேலே மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா, வி ஆர் நாட் மேனேஜிங் டெக்னாலஜி, வி ஆர் மேனேஜிங் பீப்புள் ஹூ ஆர் மேனேஜிங் த டெக்னாலஜி. அப்படி பார்க்கும்போது மனிதர்களை தான் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது மனித மேம்பாடு பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், மனித உளவியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்ன பண்ணேன், சைக்காலஜி பண்ணேன். ஸோ பாரதிய யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஹெச்டிக்கு என்ரோல் பண்ணி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸர் எனக்கு கைடாக வந்தார். ஸோ அவரோட கைடன்ஸில் பிஹெச்டி பண்ணேன்.
1: பிஹெச்டி எந்த வருஷம் முடிச்சிங்க?
0: பிஹெச்டி வந்து 2020 முடித்தோம்.
1: ஓ, அதான் ரிட்டையர்மெண்ட்டும் உங்கள் பிஹெச்டி டாக்டரேட்டும் அப்போ தான் ஒரே நேரத்தில் நடக்குது.
0: அதே மேடம்.
1: சரி, அதாவது உங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே வச்சுருந்துருக்கீங்க.
0: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, அது நடக்கும்போது என்னாச்சுன்னா, எனக்கு நம்ம பிஹெச்டி டெக் இசிஇ டிபார்ட்மெண்ட்ல என்னை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருந்தாங்க, அவங்களோட
1: அல்மா மேட்டர்.
0: ஆமா மேடம், கரெக்ட்டுங்க. அசோசியேஷன் வேலிடிட்டி ஃபங்க்ஷன் அங்க போனப்போ என்னோட ப்ரொஃபைல் படிச்சப்போ தான் ஹெச்ஓடி சொன்ன மேடம் சொன்னாங்க, சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங்ல பிஹெச்டி பண்ணலாம் இல்ல
1: பாருங்க அதையும்.
0: அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நல்ல கைடு கிடைச்சா நான் பண்றதுக்கு ரெடி மேடம்னு. அதை நான் சொல்லிட்டு ஆக்சுவலா ஃப்ரைடே அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் கொச்சிக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, இந்த மாதிரி சார் வந்தார்ல நீங்கள் சொன்னார் பிஹெச்டிக்கு, அதுக்கப்புறம் எதுவும் சொல்லியே அப்படின்னாரு. இல்லை மேடம், நாம தான் சொல்கிறேன்னு சொன்னால் நாம தான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க, சார் நீங்கள் வாங்க அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் வந்தேன். இப்போ நான் சூப்பர்வைசர்கிட்ட பேசினேன், தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். தென் ஐ காட் த்ரூ மை அட்மிஷன் ஃபார் பிஹெச்டி. ஸோ ஐ டிட் மை போத் இன்ஜினியரிங்ஸ் பிஹெச்டி,
1: இன்ஜினியரிங்
0: ரெண்டு பேரும் கன்கரண்ட் பிஹெச்டி ஆகிடு.
1: சூப்பர்,
0: ரெண்டுமே பேரலாக பண்ணேன்.
1: டாக்டரேட்.
0: ஆமாம் மேடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி இன் இன்ஜினியரிங் வாஸ் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி அட் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பிஹெச்டி இன் சைக்காலஜி வாஸ் வித் பாரதியார் யூனிவர்சிட்டி அட்

0: கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்.
1: சூப்பர்.
0: ரெண்டு காலேஜ், ரெண்டு யூனிவர்சிட்டி. நான் இருக்கிறது கொச்சியில், ஐ வாஸ் ஹெட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ இப்படி வந்து சென்னை, கோயம்புத்தூர் இதுலயே ரொம்ப டிராவல்,
1: அதுலயே ஒரு உலகம் சுற்றும் வாலிபனா இருந்து வாங்கியிருக்கீங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வாரம். சாரோட கேப்டன் ராமசுப்ரமணியன் அவரோட இன்டர்வியூ வந்து அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்கலாம். தேங்க்யூ சார்.
0: ரொம்ப நன்றி மேடம்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: கேப்டன் ராமசுப்ரமணியன் அவர்கள்
2: நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103.3
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி செவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
0: தேரில் ஊணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பாத்தீங்கன்னா 500 கிலோ.
2: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நமது FM Rainbow 103 இல் நாளை காலை 9 மணிக்கு
2: எல்லாருக்கும் பொன்னோணம், எல்லாருக்கும் உல்லாசம், எங்கெங்கும் சங்கீத
1: தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
3: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர்.

மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தான் உள்ள ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிடல், காந்திபுரம், கோவை. செல் 7340770734.

ரெயின்போ 103 கோவை நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மதிய வணக்கம் சொல்லிட்டு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நம்ம வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு கல்யாணமாகி புது வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கும் போது அவளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் உறவு அப்படின்னா மாமியார் அப்படிங்கிற ஒரு அழகான உறவு தான். அந்த உறவு அன்பாவும் புரிதலோடும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு அவளுக்கு ரொம்ப சொர்க்கமாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் எதிர்பார்ப்புகளும் அந்த உறவுல இடைவெளியை கண்டிப்பாக உருவாக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மாமியார் மருமகள் உறவுல புரிதல் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறதுதான் நம்ம பேச போறோம். சோ உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்லணும்.

அப்படின்னு நினச்சிங்கன்னா 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 2317046 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய நேயர்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மாமியார் மருமகள் உறவில் புரிதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க ராஜாமணிங்கிறவங்க தென்பொன்முடியிலேருந்து, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாமியார் மருமகள் புரிதல் அப்படிங்கிறது ஆழ்கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி, அதாவது வாசம் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும். இது 2015 வருஷம் வரைக்கும் தான், அந்த காலகட்டத்தில் இருந்த மருமகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இன்னைக்கு மருமகள்கள் வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் முடிஞ்சதுமே வந்து தனி குடித்தனம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கருத்துக்கு வந்து மாமியார் சப்போர்ட் பண்ணுறாங்க, சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நம்மளும் வந்து மாமியாரை புரிஞ்சுக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து குடும்பம் செழிப்பாக இருக்கும், ஒவ்வொருத்தரவங்களும் வந்து அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ராஜகீதா முருகேசன் லக்ஷ்மி கார்டன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாமியார் நல்லவங்க, நல்ல புரிதல் எனக்கும் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் பற்றி சொல்லியிருக்காங்க. நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில வந்து மாமியார் மருமகள் உறவில் புரிதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் கோயம்பாளையத்திலிருந்து சரண்யா பேசுறேங்க மேடம்.
0: ஓகேங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அதாவது எனக்கு என் மாமியார் கொஞ்சம் காலமாயிட்டாங்க, அவ்வளவு இது இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டோட மாமியார் பத்தி சொல்லலான்னு சொன்னேன். மாயா அவங்க பேரு. அப்போ அவங்க மாமியாவும் மருமகள் அவ்வளவு ஒரு இதா இருப்பாங்க. அதாவது சொந்த அம்மா கிட்டையும் கூட அவ்வளவு ஒரு இதா இருக்க மாட்டாங்க. ஆனா அம்மா மாமியா பயங்கரமா ரொம்ப க்ளோசிங்கா இருப்பாங்க. மாமியா மருமகன்னே சொல்ல முடியாது, அம்மா மக மாதிரி இருந்தாங்க. ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒரு இதா இருந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அவங்க மாமனார் வந்து காலமாகல, அவங்க மாமியார் திடீர்னு அவங்க இதாக அவங்க மாமியார் மாமனார் மாமியார் வந்து திடீர்னு இறந்து அவங்களும் அந்த ஒரு இதுல இருந்து பக்குன்னு இறந்ததுனால மருமகளுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங், ரொம்ப இது பண்ணவே முடியல. அவ்வளவு ஒரு ஒத்துமையா இருந்து திடீர்னு பிரிஞ்சதுனால ரொம்ப ஏக்கத்தில் ரொம்ப இது பண்ணி இருந்தா அப்படிங்கிற ஃப்ரெண்டு.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: ஓகேங்க, தேங்க்ஸ்.
0: வாட்ஸ்அப்ல ஒரு நேயர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குகன் சிந்து கோத்தகிரியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாமியார் புரிதல் கண்டிப்பாக வேணும், ஆனால் எனக்கு மாமியார் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணி வந்தப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, நீ பரவாயில்ல உனக்கு மாமியார் இல்லை அப்படின்னு. ஆனால் கல்யாணம் பண்ணி வந்த இடத்துல நீ கொடுத்து வைக்கல அவங்க மாமியார் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்க என்னை அந்தளவுக்கு நல்லா பார்த்துப்பாங்க, எங்கள் மாமியார் நல்லவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல விடு, உங்கள் மாமனார் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, அவரும் நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா நான் எங்க மாமியாரை மிஸ் பண்றேன், ஆனா சில பேர் நினைப்பாங்க மாமியார் இருந்தாதான் உனக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா நான் மாமியாரை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் கள்ளிவலஸ்ல இருந்து பாரதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாமியார் மருமகள் புரிதல் அப்படிங்கிறது அவங்க சொல்றத சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம், அது தவறா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வாக்குவாதம் செஞ்சோம் அப்படின்னா அங்கே வந்து புரிதல் கண்டிப்பா இருக்காது. புரிய வேண்டிய விஷயத்த அவங்க கிட்ட நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர்ல இருந்து விஜயலட்சுமிங்க.
0: சொல்லுங்கம்மா.

0: மாமியார் அனுசரித்து போயிட்டா நல்லா இருக்குங்க வாழ்க்கை.
1: ஓகேங்க, உங்களுக்கு மருமக இருக்காங்களா?
0: எங்களுக்கு பொண்ணுதானுங்க மேடம் ரெண்டு.
1: அப்படிங்களா, சரிங்க அம்மா. ஓகேங்க, நிகழ்ச்சியில
0: கொத்து சம்பாரிச்சு வச்சாதான் மாமியாரை கண்டா வாய்க்கணுங்க.
1: ஓகேங்கம்மா, வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எவ்வளவு
0: அவங்க ஒன்னும் சம்பாதிக்கலீங்க, நாங்களும் எல்லாம் சம்பாதிச்சுட்டோம், அவங்க ஒன்னும் பேச மாட்டாங்க, சாமியாட்டு இருப்பாங்க.
1: ஓகேங்கம்மா, ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு.
0: நன்றி.

0: ஈக்குவாலிட்டி வந்து வந்துடும். அந்த பொசசிவ்னஸ் இல்லைனாலே பிரச்சனையே இல்லையே.
1: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.
0: அந்த புரிதல் மட்டும் இருந்துட்டா உண்மையாவே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஈக்குவல் ஷேரிங், அவங்க நமக்கு மட்டும் இல்லாம அவங்க அவங்களுக்கும் பையன் நமக்கும் ஹஸ்பண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும்.
1: ஓகேங்க, அதாவது புரிதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை தேவராயபுரம்லேருந்து ராஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட மாமியாரும் நானும் தாயும் மகள் மாதிரி இருப்போம், இந்த உறவு இதுவரைக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் பயணிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொங்குபாளையம்லேருந்து மகாலட்சுமி செல்லதுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட மாமியார் என்னோட அம்மா மாதிரி தாங்க, எனக்கும் அவங்களுக்கும் நல்ல புரிதல் எப்பவுமே இருக்குது, விட்டு கொடுத்து போகிறது தான் வந்து குடும்பத்துக்கு ஒரு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: 12:22 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் மாமியார் மருமகள் உறவுல புரிதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திவ்யாங்க, சதீஷ் திவ்யா, கனகம்பாளையம்.
0: ஓகேங்க, மாமியார் மருமகள் உறவுல புரிதல் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க நீங்க?
1: புரிதல்ன்றது வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கதே பொசசிவ்னஸ்ல தான், மாமியார் மருமகன் சண்டை ஆரம்பிக்கிறதே. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம அந்த ஹஸ்பண்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா கன்சிடர் பண்ணிக்கணும். அவங்களுக்கும் ஷேர் இருக்கு, நமக்கும் ஷேர் இருக்கு. அந்த பொசசிவை ஒரே மாதிரி காட்டாம அவங்களோட பையனாவும் நம்ம நினைச்சுக்கணும், நம்மளோட ஹஸ்பண்டாவும் நினைச்சு வித்து கொடுத்து ஷேர் பண்ணி மட்டும் போயிட்டோம்னா மாமியார் அப்படின்ற அந்த இதுவே இல்லாம அம்மான்றது ஆயிரும். அந்த

கேட்டுட்டிருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மாமியார் மருமகள் உறவுல புரிதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டோட மகிழ்ச்சியும் நிம்மதியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை பொறுத்து தான் அமையுது. அதுல ரொம்ப முக்கியமான உறவு அப்படின்னா இந்த மாமியார் மருமகள் உறவு தான். ஒரு பொண்ணு திருமணத்துக்கு அப்புறமா புது வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நடைமுறைகள், உறவுகள், இது எல்லாமே அவளுக்கு புதுசாக இருக்கும். அதே நேரத்தில் பல வருஷமாக அந்த வீட்டை வழி நடத்தி வந்த மாமியாருக்கும் புதுசாக ஒருத்தரை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன மாற்றமாக தான் இருக்கும். பல நேரங்களில் பிரச்சனைகள் பெரிய பெரிய காரணங்களால் வர்றதில்லை இவங்க ரெண்டு பேருக்கும். எந்த மாதிரி காரணம் அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னதை நீ மதிக்கவே இல்லை, இல்லை நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு இவங்களும், அப்புறம் இவங்க வந்து என்கிட்ட கேட்காம நீ எதுக்கு முடிவு பண்ண, இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால தான் பெரிய மனக்கசப்பாக அது மாறுது. உண்மையிலேயே மாமியாரும் ஒரு தாய் தான், மருமகளும் ஒரு வீட்டை விட்டு வந்த ஒரு மகள் தான். இந்த உண்மையை வந்து ரெண்டு பேரும் மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஒருத்தர் கருத்தை இன்னொருத்தவங்க பொறுமையாக கேட்குறதா இருக்கட்டும், இல்லை குறைகளை நேரடியாக நிதானமாக சொல்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த உறவு வந்து இன்னும் மேம்படும். நேர்களை உங்களோட கருத்துக்களை வந்து நீங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் UPI பண பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2016 ஆண்டு ஆகஸ்ட் 25 தொடங்கப்பட்ட UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த UPI பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பண பரிவர்த்தனைக்காக UPI பண பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் UPIயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து

0: தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் சக்திவேல், நான் தருமபுரியில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா யூபிஐ ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. சட்டன ஏதோ ஒரு இடத்துல சில்லற தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேட்கறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்ல சில்லற தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
2: என்னோட பேர் கோபி, தருமபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் யூபிஐ மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
3: எனது பெயர் முனிராஜன், தருமபுரி மாவட்டம். நான் யூபிஐ வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் யூபிஐ ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
0: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும், 50 பேர் மலைப்பகுதிகளிலும், 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் வாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், H-1B விசாக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் 880 கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான், ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரானுடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தாா்.

பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பாட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஒடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த இரு வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

12:51 கேட்டுட்டீங்க வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மாமியார் மருமகள் உறவுல புரிதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, விட்டு கொடுத்து போகணும், பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது, அவங்க சொல்ற நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும், தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்கள் நிறைய நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. மாமியார் மருமகள் உறவுல பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா தலைமுறை இடைவெளி தான். மாமியார் வளர்ந்த காலமும் மருமகள் வளர்ந்த காலமும் வேற வேற. அவங்களோட சிந்தனை, வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம், எதிர்பார்ப்பு, இது எல்லாமே ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். உதாரணத்துக்கு மாமியார் வந்து எங்கள் காலத்தில் நாங்கள் இப்படியெல்லாம் இல்லை, எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தலைமுறை பெண்கள் தங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறாங்க. இதை சில நேரங்களில் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறதால தான் மனக்கசப்புகள் நிறைய வருது. ஆனால் உண்மையிலேயே யாரும் தவறும் கிடையாது, யாரும் கெட்டவங்களும் கிடையாது. காலம் மாறும்போது வாழ்க்கை முறையும் மாறுது. ஒரு தலைமுறை அனுபவத்தை கொடுக்குது, இன்னொரு தலைமுறை புதிய சிந்தனையை கொடுக்குது. இந்த ரெண்டுமே இணைஞ்சாதான் குடும்பம் இன்னும் அழகாக இருக்கும். என்னோட கருத்து தான் சரி அப்படின்னு நம்ம பிடிவாதமாக இருக்காம இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னாலே பல பிரச்சனைகள் தானாக தீர்ந்து போயிடும். ஒருத்தரை ஒருத்தர் மாற்ற முயற்சிக்கிறத விட புரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னாலே அந்த உறவு இன்னும் மேம்படும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பாத்தீங்கன்னா 500 கிலோ.
1: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

ரெயின்போ 103 கோவை நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மதிய வணக்கம் சொல்லிட்டு லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நம்ம கேம் ஷோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் சொல்ற விஷயத்த வந்து நீங்க கவனமா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேமை வந்து சூப்பரா விளையாடிடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப்ல நான் மெசேஜ் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் 9585800103 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம இப்ப கேம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் சில விஷயம் எல்லாம் சொல்ல போறேன். அதாவது ஒரு 5 லேடிஸ் வந்து கையில கலர் கூட வச்சிருக்காங்க. அனுப்பிரியா எல்லோ வித் கிரீன் கூட வச்சிருக்காங்க, ஸ்ரீபிரியா ரெட் வித் ஒயிட் கூட வச்சிருக்காங்க, ரேணுப்ரியா ஆரஞ்சு வித் பிங்க் கூட வச்சிருக்காங்க, லக்ஷ்மி பிரியா எல்லோ வித் ப்ளூ கூட வச்சிருக்காங்க, செல்வப்ரியா கிரீன் வித் ஒயிட் கூட வச்சிருக்காங்க. இதுல ரேணுப்ரியா என்ன கலர் கூட வச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 0422 இணைப்பு என்னோட 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம்.

ஆறு நிமிஷம் கேட்டுட்ருக்கீங்க லன்ச் டைமில் கேம் ஷோ. கேம் ஷோவில் வந்து நம்ம வந்து கலர் கூடை அஞ்சு லேடிஸ் வச்சுருக்காங்க. ரேணு பிரியா என்ன கலர் கூடை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். திவ்ய பாரதி, செந்தில் பிரபு, நிர்மலா, சிவசாமி, சண்முகா நகர்லேருந்து மஞ்சள் கலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணாபுரம்லேருந்து சஹானா, அவங்க வந்து ப்ளூ கலர்னு சொல்லியிருக்காங்க. கோணமலையிலேருந்து ஆனந்தன், ஆரஞ்ச் பிங்க் அப்படின்னு சொல்லி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக என்ன அப்படின்னா, அஞ்சு ஜென்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டியில் வராங்க. ரமேஷ்குமார் பிளாக் கலர் ஸ்கூட்டியில் 3241 அப்படிங்கிற நம்பரில் வண்டியில் வராரு. வினோத்குமார் 5421 அப்படிங்கிற ஒயிட் கலர் வண்டியில் வராரு. ரஞ்சித்குமார் 7890 அப்படிங்கிற வண்டியில் ரெட் கலர் ஸ்கூட்டியில் வராங்க. அரவிந்த்குமார் 6944 அப்படின்னு ஒயிட் கலர் ஸ்கூட்டியில் வராங்க. சுரேஷ்குமார் 7778 அப்படின்ற நம்பர் பிளேட்டோட ப்ளூ கலர் ஸ்கூட்டியில் வராங்க. ஸோ இதில் வினோத்குமாரோட ஸ்கூட்டி நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு சேர்த்து 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.

நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.
2: லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில வந்து இணைஞ்சிருக்கோம். நான் வந்து ஒரு குவெஸ்டின் கேட்டிருந்தேன், வினோத்குமாரோட ஸ்கூட்டி நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில இணைந்து பேசக்கூடிய நேயர் யார் எங்க இருந்து பாப்போம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்,
3: தலிகொண்டம் பார்த்தது செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
2: ஓகேங்க, ஸ்கூட்டி நம்பர் கண்டுபிடிச்சிங்களா
3: மேடம்? சொல்லுங்க மேடம்.
2: ஓகேங்க, நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த குவெஸ்டின் கேட்பேன், அதை கண்டிப்பா கேளுங்க. ஓகே, நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ மேம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கனமுயில இருந்து சத்யா மோகன் பேசுறேன்
2: மேம். ஓகேங்க, ஸ்கூட்டி நம்பர் கண்டுபிடிச்சிங்களா?
4: வினோத் குமார் இதுங்களா?
2: ஆமாங்க. 54, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகா நகர்ல இருந்து அவங்களும் கரெக்டா சொல்லிருக்காங்க. ஆனா பீடம்பள்ளி வாசுதேவன் 7890 சொல்லிருக்காங்க. வினோத் குமார் அவங்களும், தென் பொன்முடியில இருந்து சுரேஷ்குமார் ராஜாமணி சொல்லிருக்காங்க. வினோத்குமார் ஒயிட் கலர் ஸ்கூட்டில 5421 அப்படிங்கிற நம்பர் பிளேட்டோட வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோணமலை ஆனந்தன் அவங்களும் 5421 கரெக்டா சொல்லிட்டாங்க. சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியில இருந்து அவங்களும் சரியா சொல்லியிருக்காங்க. வீராதுரை அரியலூர்ல இருந்து அவங்க 777 வரைக்கும் போயிட்டாங்க. அடுத்ததா திருப்பூர்ல இருந்து கிரிதர், 6234ங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அடுத்து யாரு அப்படின்னா, கனியூர்லேருந்து அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால் கண்டுபிடிக்க முடியல மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே தெளிவாக தான் கேட்டேன், ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் அவங்களும் கரெக்டாக 5421 ஒயிட் கலர் ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா அவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. ஆறுச்சாமி தடாகம்லேருந்து அவங்க வந்து 999 சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணாபுரம்ல இருந்து சஹானா அவங்க வந்து பிளாக் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூக்கனூர்ல இருந்து சண்முகம், சிவகுமார், மலர்குடி, சபரிப்ரியா அவங்க வந்து 9807ங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த குவெஸ்டினுக்கு போயிடலாம். கார்த்திக் வந்து ஒயிட் கலர் பேகு, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. கார்த்திகேயன் ஒயிட் கலர் பேகு, ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. கார்த்திக் ராஜ் ரெட் கலர் பேகு, பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. கார்த்திக் வேல் கிரீன் கலர் பேகு, பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. கார்த்திக் குமார் பிளாக் கலர் பேகு, கிரே கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. இதில் குவெஸ்டின் என்ன அப்படின்னா, ஒயிட் கலர் பேகும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டது யாரு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான விடை. உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணலாம்.

0: ஓகேங்க, ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய நேர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கனியூரில் இருந்து அண்ணாதுரை கார்த்திக் தான் வந்து ஒயிட் கலர் பேக்கும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்குப்பம்பாளையம்லேருந்து கனகராஜ் லதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சண்முக சுந்தரம் ரமணி முதலிப்புதூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மூக்கனூர்லேருந்து சிவகுமார் மலர்கொடி சபரிப்பிரியா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விடை வந்து கார்த்திக் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கஞ்சம்பட்டியிலேருந்து ஆர்கே சண்முகானந்தம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அண்ணாமலை கோவையிலேருந்து சொல்லியிருக்காங்க. கோணமலையிலேருந்து ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. கார்த்தி சிறுமுகையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செந்தில் பிரபு திவ்ய பாரதி நிர்மலா சிவசாமி சண்முகாநகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேன்.
0: ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 5 பர்சன் வந்து வேற வேற ஊர்ல வேற வேற தொழில இருக்காங்க, ஓகேங்களா? அவங்கள பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். ராஜா சேலம்ல டீச்சரா இருக்காங்க. ராஜேஷ் ஈரோடுல பேங்க்ல ஸ்டாஃபா இருக்காங்க. ராஜ்குமார் கோயம்புத்தூர்ல விவசாயியா இருக்காங்க. ராஜசேகர் மதுரையில டாக்டரா இருக்காங்க. ராஜவேல் திருப்பூர்ல என்ஜினியரா இருக்காங்க. இதுல ராஜ்குமார் எந்த ஊர்ல என்ன வேலை செய்யறாங்க?
1: கோயம்புத்தூர்ல டாக்டரா இருக்காங்க.
0: தப்பு.
1: தவறா போச்சுங்களா?
0: ஆமாங்க. நிகழ்ச்சியில் இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே, ராஜ்குமார் அவர் வந்து ஒரு விடை சரியான விடை சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல டாக்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேர்களே, நீங்க சரியான விடை உங்களுக்கு தெரியும், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைன்னா ஃபோன் கூட பண்ணலாம்.

0: லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். கேம் ஷோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் கார்த்திக் என்ன கலர் பேக் போட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். சாரி, ஒயிட் கலரும் ஒயிட் கலர் பேக்கும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் யார் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் சரியாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆல்ரெடி நானே சொல்லிட்டேன். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: நாகர் ராமலிங்கம் பேசுகிறேங்க.
0: ஓகேங்க, சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: இன்னைக்கு கல்யாண நாளுங்க, எங்களுக்கு வாழ்த்து சொல்லிருங்க.
0: ஓகேங்க, வாழ்த்துக்கள்ங்க. நான் கேட்டிருந்த கேள்விக்கு கரெக்டா
1: நான் முதல் சொல்லிங்க, கார்த்தி அவர் தான் ஒயிட் பேக் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தார், கார்த்தி தான்.
0: ஓகேங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க, கண்டுபிடிச்சிங்களா?
1: அதான்ங்க.

0: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
0: தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: லஞ்ச் டைமில் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். கேம் ஷோவில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ராஜ்குமார் எந்த ஊரில் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய நேயர் வன், வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், கோட்டையில இருந்து சிவகணேஷ் பேசுறீங்க.
0: ஓகேங்க, கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆமாங்க, கோயம்புத்தூர்ல ராஜ்குமார் வந்து இன்ஜினியரிங்கா இருக்காருங்க.
0: இல்லையே, நல்லா கவனிச்சிங்களா?
1: ஆமாங்க, இன்ஜினியரிங்க.
0: இல்லையே,
1: இன்ஜினியர்
0: வந்து ராஜவேல் திருப்பூர்ல ஒர்க் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல ராஜ்குமார்
1: என்ன?
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. தென் பொன்முடியிலிருந்து கணேசன் பங்கஜம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜ்குமார் கோயம்புத்தூரில் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிறுமுகையிலிருந்து தங்கவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூரில் இன்ஜினியராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாண்டியன் நகர்லேருந்து சிவசங்கர் இந்திராணி அவங்களும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன் அவங்களும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு கோணமலையிலிருந்து ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசுலேருந்து ராஜ்குமார் கோயம்புத்தூரில் விவசாயியாக இருக்காங்க அப்படின்னு அவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. ஆறுச்சாமி தடாகம் அவங்களும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லேருந்து அவங்களும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரியில் இருந்து அவங்களும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. கஞ்சம்பட்டியிலிருந்து ஆர்கே சண்முகானந்தம் அவங்களும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. ஜே கிருஷ்ணாபுரம்லேருந்து சஹானா ஆதிரன் நெபுலா யோகவர்ஷினி அவங்களும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. மூக்கனூர்லேருந்து சிவகுமார் மலர்கொடி சபரிப்பிரியா அவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. வீராதுரை கார்த்திக் அவங்களும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அஞ்சு பேர் ஒரு துணிக்கடைக்கு போகிறாங்க. அவங்க வந்து அஞ்சு பேருமே ஜென்ஸு. அவங்க என்னெல்லாம் எடுக்கிறாங்க, என்னென்ன கலரில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்கு வந்து சரியான விடை நீங்கள் சொல்ல முடியும். சிவா ப்ளூ கலர் ஷர்ட் 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சிவனேஸ் ஒயிட் கலர் ஷர்ட் 300 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சிவபாலன் பிளாக் கலர் ஷர்ட் 400 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சிவகுமார் ப்ளூ கலர் ஷர்ட் 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சிவசுப்ரமணி அவங்க வந்து ரெட் கலர் ஷர்ட் 350 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதில் ரெண்டு கேள்வி என்ன அப்படின்னா, 500 ரூபாய்க்கு யார் யார் ஷர்ட் வாங்கினாங்க? இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அஞ்சு பேரும் சேர்ந்து மொத்தமா எத்தனை ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கினாங்க?

0: மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம்புல ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிடல், காந்திபுரம், விமன்ஸ்டிக் அருகில், கோவை. செல் 7340707734.
1: லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். கேம் ஷோவில் நான் ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன். 500 ரூபாய்க்கு யார் யார் ஷர்ட் வாங்கினாங்க, 5 பேரும் சேர்ந்து மொத்தமாக எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் சரியாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்

0: ஓகே, வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலேருந்து வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, சிவாவும் சிவகுமாரும் சேர்ந்து ரெண்டு பேரும் 500 ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கினாங்க, 5 பேரும் சேர்ந்து 2050 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சரியான விடை சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, அடுத்ததாக சின்ன தம்பி சின்ன தடாகம்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவா 500 ரூபாய்க்கு ப்ளூ ஷர்ட் வாங்கினாங்க, சிவகுமாரும் 500 ரூபாய்க்கு ப்ளூ ஷர்ட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 2050 ரூபா அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 5 பேரும் சேர்ந்து 2500 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னு கனியூர்லேருந்து அண்ணாதுரை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீராதுரை, சிவா சிவகுமார் ரெண்டு பேரும் சேர்ந்து 500 ரூபாய்க்கு ப்ளூ கலர் ஷர்ட் வாங்கினாங்க, மொத்தமாக 2050 ரூபா அப்படின்னு அவங்களும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பாண்டியன் நகர்லேருந்து இந்திராணி, அவங்க வந்து 400 ரூபாய்க்கு வாங்கினாங்க சிவபாலன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசுலேருந்து சிவாவும் சிவகுமாரும் 500 ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கினாங்க, 5 பேரும் சேர்ந்து 2500 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்ப்போம். வணக்கம்,
1: ஆரஸ்புரத்துலேருந்து திவ்யா பேசுகிறேங்கம்மா.
0: ஓகேங்க, உங்களுக்கு வந்து கேள்வி என்ன அப்படின்னா, வேற கேள்விக்கு போயிடலாம் நம்ம இப்போ.
1: ஐயோ
0: ஓகேங்க, 5 பேர் வந்து கல்யாண வீட்டுக்கு போறாங்க சரிங்களா? விஜய் வந்து 2 டம்ளர் பாயாசம் குடிக்கிறாங்க, விக்னேஷ் 5 வடை சாப்பிடுறாங்க, விஜய்குமார் 3 அப்பளம் சாப்பிடுறாங்க, விஜயராஜ் 4 ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, வினய் 2 தடவை சாம்பார் வாங்கி சாப்பிடுறாங்க. இதுல விக்னேஷ் என்ன சாப்பிட்டாங்க?
1: வடைங்களா? 5 வடை சாப்பிட்டாரா?
0: ஓகேங்க, கரெக்ட். விஜயராஜ் என்ன சாப்பிட்டாங்க? விஜயராஜ் என்ன சாப்பிட்டாங்க?
1: அப்பளங்களா?
0: இல்ல,
1: ஐஸ்கிரீம்.
0: ஐஸ்கிரீம் எத்தனை சாப்பிட்டாங்க?
1: 4 ஐஸ்கிரீம்.
0: ஓகேங்க, 2 டம்ளர் பாயாசம் குடிச்சது
1: விஜய்.
0: ஓகேங்க, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில இருந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேட்க கேட்கவே டக்கு டக்குன்னு ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. பாண்டியன் நகர்லேருந்து இந்திராணி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சோமனூர்லேருந்து பாபு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜெய கிருஷ்ணாபுரம்லேருந்து சஹானா, அதிரன், நெபுலா, யோகவர்ஷினி சொல்லியிருக்காங்க. முருகேசன் பொள்ளாச்சியிலிருந்து அவங்க வந்து முன்னாடி கேட்ட கேள்விக்கு 5 பேரும் சேர்ந்து 2050 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்ப்போம். வணக்கம், வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்,
2: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, அடுத்துதான் நிஷா சோமனூர்ல இருந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
1: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பாத்தீங்கன்னா 500 கிலோ.
0: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். வி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்

லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டுக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நான் நிறைய கேள்விகள் கேட்டேன், டக்கு டக்குன்னு எல்லாரும் வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி சரியான விடை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே மனோன்மணி. நன்றி நேர்களே. நேர்களை இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர், கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆண்டு ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு மாபெரும் திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சேவை குறித்து மக்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 13,000 மடங்கு யுபிஐ சேவை அதிகரித்து நிதி உள்ளடக்கத்தையும் மின்னணு சார்ந்த நிதி சேவைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வது குறிப்பிடத்தக்கது. சுயசார்பின் அடையாளமாக யுபிஐ திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து தரப்பு மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறி நாட்டின் பணப்பரிவர்த்தனையில் மாபெரும் புரட்சியை யுபிஐ ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தக சேவைக்கும் யுபிஐ பெரிதும் பயனளிப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: 2014 ஒரு 7,000 கோடி பரிவர்த்தனையான விஷயம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3,14,000 கோடிகள் அதிகரிச்சிருக்கு. பரிவர்த்தனை வியாபாரத்துக்கு பயனுள்ளதாகவும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சரா இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரொம்ப சீம்லெஸ் ஆகுது.
0: யுபிஐ குக்கிராமம் தொடங்கி மாநகரம் வரை மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல அலுவலக மேலாளர் திரு மானேக் ஷா கூறுகிறார்.
2: எஸ்பிஐ யுபிஐ நகரங்களிலிருந்து கிராமங்கள் வரை, மாணவர்களிலிருந்து குடும்பங்கள் வரை, தேநீர் கடையிலிருந்து காய்கறி வண்டி வரை கோடிக்கணக்கான மக்களுக்கு உடனடி பணப்பரிவர்த்தனையை எளிதாக்கியது. யுபிஐ நாடு முழுவதும் ஒரே எளிய பழக்கமாக மாறிவிட்டது.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 290 கோடி ரூபாய் செலவு

250 புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசு பாட்டை குறைக்கும் நோக்கில் 234.5 கோடி ரூபாய் செலவிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளும் இதில் அடங்கும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்ட் 23 முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்கும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், டெட் தேர்வு கட்டாயம் என்பதால் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 3,28,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு ஏவ வேலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், அஇஅதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினார்கள். பின்னர் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்தாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் இப்பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவந்த அவர் இம்மூவரும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக பிரேத விசாரணையில் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்ட உதவியும் நிதி உதவியையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவரை இந்த படுகொலை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் இதுகுறித்து ஏற்கனவே வனத்துறை அமைச்சரும் சட்ட அமைச்சரும் அவையில் விரிவாக பதிலளித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய இப்பிரச்சினை தொடர்பாக அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் பேரவையில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஹீமோபிலியா மரபணு கோளாறு நோயாளிகளுக்கு எமிசிசுமாப் என்ற மருந்து வழங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்த அவர், இந்த நோய் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் இரத்த முறையாமை சிக்கல் ஏற்படும் என்றும் தசை மூட்டுகளில் இரத்த கசிவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மற்றொரு கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, பழனி அருகே ஆயக்குடியில் 50 மாணவிகள் தங்கும் வகையில் சமூக நீதி விடுதிகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கிட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் மாநில பாதுகாப்பு தொழில் பெருவழித்தடம் திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்காக சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஜவுளி, தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வணிக முறைகளை எளிதாக்கி மேம்படுத்தும் வகையில் அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் 21 நாட்களுக்குள் வழங்க வகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி தொழிற்பூங்காக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளியில் மாசடைந்த அணை நீரை சுத்திகரிக்கும் ஆலை பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சிப்காட் தொழிற்பூங்காக்களின் தொழிற்சாலைகளுக்கு 3 நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கும் வகையில் சுத்திகரிப்பு நீராலைகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகரித்து வரும் சரக்கு போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும். வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட மணிமுக்தா ஆற்றில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கூட்டு துப்புரவு பணிகள் இன்று நடைபெற்றன. ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தூய்மையாக பராமரிக்க

0: பராமரிக்க விருத்தாச்சலம் நகராட்சி ஆணையர் திரு நாகராஜ் கேட்டுக்கொண்டார்.
1: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில மணிமுத்தாறு ரிவர்ல தூய்மை பணி பண்ணிட்டு இருக்கோம். விருத்தாச்சலத்திற்குரிய 33 வார்டுகளுக்கும் தூய்மை பாரத இந்தியா திட்டத்தின் கீழ குப்பைகளை தரந்துருச்சு நம்மளோட தூய்மை பணியாளர்கள் தினசரி நம்ம வந்து அவங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி பிரித்து கொடுக்குறோம். மக்களும் வந்து அசுத்தப்படுத்தாம புனிதத்தன்மையை காப்பாற்றுறதுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளையும் மணிமுத்தாற்றில் கொட்டுறதை கொஞ்சம் தவிர்க்கணும்னு நம்ம நகராட்சி சார்பா அன்போட கேட்டுக்கிறோம்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,534 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கனஅடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதால் விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் புத்தாடைகள் அணிந்தும் பூக்கோளங்கள் வரைந்து மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டப்பட்டன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடர்ந்த இலங்கை அணியின் 3 விக்கெட்டை பிரசீத் கிருஷ்ணாவும் 2 விக்கெட்டை மானவ் சுதரும் இன்று வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
4: நேரம் 1:56. இனி சென்னை மெட்சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கோவையில் அதிகபட்சமாக 27 டிகிரியும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் திருப்பூர்ல அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஈரோடில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீலகிரியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் பாலக்காடில் அதிகபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் அப்படின்னு சென்னை மெட் சென்டர்லேருந்து சொல்லியிருக்காங்க.

0: Rainfall, thunderstorms and lightning, gusty winds with speeds of 30 to 40 kilometers per hour are also likely in these districts. The department has advised people to remain alert in view of the weather conditions. During the past 24 hours, rainfall was recorded in almost all parts of the state, with Kumaradungi in West Singhbhum receiving the highest rainfall of 97 millimeters. Navish Rahman, Akashwani News, Ranchi.
1: In men's cricket, hosts Sri Lanka were 171 for 6 against India on the third day of the second test in Colombo when reports last came in. Sri Lanka is trailing by 332 runs. For India, Manav Sudhar took India's fifth wicket, dismissing captain Dhananjay De Silva for 8 runs. India looking for quick wickets to bowl out the hosts and enforce a follow-on. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi terms UPI as major turning point in India's digital payments journey, earns global recognition with operations across 11 countries. Centre empowers West Bengal government to conduct hearings under CAA to issue citizenship certificates to eligible applicants. National Security Advisor Ajit Doval to hold special representatives talks with Chinese Foreign Minister Wang Yi on India-China boundary issue in Beijing today. United States proposes additional $1.03 lakh fee for all H-1B cap subject petitions. And in Test cricket, Sri Lanka trailed by 332 runs, losing 6 wickets in the first innings at Colombo. With that, we end the midday news.
2: நேரம் 2:15.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம். கோ தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சொல்றேன் சிறுவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், அதாவது NPS வாத்சல்யா திட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய வேகமான உலகில் நம் பிள்ளைகளின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பது ரொம்பவும் முக்கியமானதா இருக்கு. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்கால ஓய்வூதியத்திற்கு பங்களிக்கும் வகையில் சிறார்களுக்கான ஒரு புதிய வகை ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சிறார்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டமானது NPS வாத்சல்யா என அழைக்கப்படுகிறது. இந்த திட்டம் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமாகும். NPS வாத்சல்யா என்பது வழக்கமான தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை சிறுவர்களுக்கும் விரிவுபடுத்தும் ஒரு ஓய்வூதிய திட்டமாகும். குறைந்தபட்சம் 1000 ரூபாய் கட்டி முதலீட்டை தொடங்கி நீண்ட கால சேமிப்பை உருவாக்கலாம். இந்த திட்டம் 18 வயதுக்குட்பட்ட தங்கள் பிள்ளைகளின் சார்பாக பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் ஒரு ஓய்வூதிய கணக்கை திறக்க அனுமதிக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, தகுதி 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களும் NRI மற்றும் OCI உள்ளிட்டோர் இத்திட்டத்தில் சேரலாம். ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். உச்சவரம்பு இல்லை. குழந்தை 18 வயதை எட்டும் வரை பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் இக்கணக்கை நிர்வகிப்பார். சிறுவர் அல்லது சிறுமியர் 18 வயதை அடைந்தவுடன் இத்திட்டம் ஒரு வழக்கமான தேசிய ஓய்வூதிய முறையான கணக்காக மாற்றப்படும். இந்த திட்டம் பெற்றோர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வலுவான நிதி அடித்தளத்தை அமைப்பதற்கான நம்பகமான வழியை வழங்குகிறது. இதன் மூலம் உயர்கல்வி, பிற வாழ்க்கை மைல்கற்கள் போன்ற எதிர்கால நிதி தேவைகளுக்கு அவர்கள் நன்கு தயாராக இருப்பதை உறுதி செய்கிறது. முதலீடு செய்வதற்கும் பிள்ளைகளின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியை இந்த திட்டம் வழங்குகிறது. வழக்கமான பங்களிப்புகள் மூலம் NPS வாத்சல்ய கணக்கு சிறுவருக்காக ஒரு கணிசமான ஓய்வூதிய நிதியை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பின்னர் அவர்கள் வயது வந்தவுடன் இந்த நிதியை ஒரு வழக்கமான NPS கணக்காக மாற்றிக்கொள்ளலாம். NPS திட்டத்திற்கான தகுதி எளிமையானது. இத்திட்டம் 18 வயதுக்குட்பட்ட இந்திய குடிமக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. NPS வாத்சல்யா கணக்கு சிறாரின் பெயரில்

தொடங்கப்படுகிறது. சிறார்க்கு 18 வயது நிறைவடையும் வரை பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் அக்கணக்கின் இயக்குநராக செயல்படுவர். பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட முக்கிய வங்கிகள், இந்திய அஞ்சல் துறை மற்றும் ஓய்வூதிய நிதிகள் உள்ளிட்ட எந்த ஒரு நேரடி சேவை மையத்திலும் கணக்கை திறக்கலாம். கணக்கை செயல்பாட்டில் வைத்திருக்க ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயை பங்களிப்பிட வேண்டும். ஆனால் பங்களிப்புகளுக்கு உச்சவரம்பு எதுவும் இல்லை. வழக்கமான NPS-ஐ போலவே NPS வாத்சல்யாவும் பல்வேறு இடர் தாங்கும் திறன்கள் மற்றும் வருமான எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப முதலீட்டு தேர்வுகளில் நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. பங்களிப்புகளில் 50% பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மீதமுள்ளவை பெருநிறுவன கடன் பத்திரங்கள் மற்றும் அரசாங்க பத்திரங்களில் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. தானியங்கு தேர்வில் சிறுவர் வயதின் அடிப்படையில் ஒதுக்கீடு தானாகவே நிர்வகிக்கப்படுகிறது. 3 வருட முடக்க கால

0: ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மீதமுள்ளவை பெருநிறுவன கடன் பத்திரங்கள் மற்றும் அரசாங்க பத்திரங்களில் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. தானியங்கு தேர்வில் சிறுவர் வயதின் அடிப்படையில் ஒதுக்கீடு தானாகவே நிர்வகிக்கப்படுகிறது. 3 வருட முடக்க காலத்திற்கு பிறகு கல்வி, மருத்துவ சிகிச்சைகள் அல்லது மாற்றுத்திறன் போன்ற குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பங்களிப்பு தொகையில் 25% வரை திரும்ப பெறலாம். சிறுவர் 18 வயதை அடைவதற்குள் இது 3 முறை செய்யலாம். சிறுவர் 18 வயதிற்கு முன்பே இறந்து விட்டால் பொருந்தக்கூடிய விதிகளின்படி நிதியானது சட்டப்பூர்வ வாரிசுக்கோ அல்லது நியமனதாரருக்கோ வழங்கப்படும். கணக்கு வைத்திருப்பவருக்கு 18 வயது பூர்த்தியானதும் NPS வாத்சல்ய கணக்கு தானாகவே ஒரு வழக்கமான NPS கணக்காக மாற்றப்படும். இந்த தருணத்திலிருந்து அந்த நபர் வழக்கமான NPS திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் 60 வயதை எட்டும் பொழுது ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதுக்கு விண்ணப்பிக்கும் முறைகள் எப்படி அப்படின்னா, ENPS இணையதளம் அல்லது பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்கள் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் மற்றும் பாதுகாவலரின் அடையாள ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஆதார், பான் கார்டு சமர்ப்பிக்கணும். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம மத்திய அரசு நமக்காக போட்டு அதைய செயல்படுத்திட்டும் இருக்காங்க. இந்த திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய பகுதி தான் இந்த பகுதி. இன்னைக்கு இந்த பகுதியில NPS வாத்சல்யா சிறார்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் வேறொரு திட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் தெய்வ வாக்கு படத்திலிருந்து இளையராஜா S. ஜானகி பாடியது

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையின் நிறைவாக பாடும் பறவைகள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: தாய்மை உலக மக்களால் போற்றப்படும் பண்பு. குழந்தை பெற்றவர்கள் எதிரே வந்தால் நல்ல சகுனம் என்று கிராம மக்கள் நம்புகிறார்கள். அவர்கள் தொட்டதெல்லாம் சீராகும் என்ற நம்பிக்கையின் காரணமாக பல சடங்குகளில் அவர்களுக்கு முதன்மை தரப்படுகின்றது. குழந்தை இல்லாத பெண்களுக்கு இம்மியும் பயனும் மறுமையும் பயனும் இல்லை என்ற நம்பிக்கை வேரூன்றி இருக்கிறது. மலடியின் வீட்டில் ஆடும் மாடும் செடி கொடிகளும் செழிப்பாக வளரமாட்டா. இல்லறத்தின் பயன் இறந்தோருக்கு ஈதல் என்னும் உரிமை அவர்களுக்கு இல்லை. பிள்ளைகள் கொள்ளி வைத்தால்தான் மறுமைக்கு வழிபிறக்கும். ஆகவே மறுமையிலும் அவர்களுக்கு இன்பம் இல்லை. இந்த நம்பிக்கைகளையெல்லாம் ஒரு மலடியின் வாய்சொல்லாக இப்பாடல் அமைகிறது.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
3: நிலம் தரிசாக கிடக்கிறது, அவனுடைய காதலி வயலுக்கு வருகிறாள். அவனிடம் அவன் ஏன் வேலை ஓடவில்லை என்று சொல்கிறான். அவளும் தனக்கு வேலை ஓடவில்லை என்றும் அதற்கு காரணம் என்னவென்றும் சொல்லுகிறார்கள்.

கீழே கழுத்தில் பத்தி பதை வள்ளி பொறபுள்ள உன் பத்தியில வாடாதட்டி வரும்பு பெற்ற கூடாதைய அரையா சன்ன.

அரிசி மடியல் வச்சு அவாராம்பு பொட்டு வச்சு சொருக்கு கொண்டை வெள்ளை அம்மா நீ சோறு கொண்டு வாராதப்போ.

அது ஐயா கார வீட்டு திண்ணையிலே கருக்கி மஞ்சள் அறிக்கையிலே எந்த பைய தூத்தினானோ இழுத்தரக்க கூடாலைய.

சாமி வயக்காட்டி பொண்ணு சாமி களையெடுக்கும் பொம்பளைக்கு கவலுக்கு வந்தவன் அரையா.

0: இதுவரைக்கும் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டோம்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
4: தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: ஃபார்ம் டு சிட்டி.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
0: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு மாற்ற பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்தியாவில் ஜப்பானிய நீண்டகால முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் விதமாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். நாட்டில் விமான சரக்கு போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச யோசனைகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வகை செய்யும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருது மொழி புத்தக தயாரிப்பில் சிறந்து விளங்கியமைக்காக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கக் கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதையடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். குஜராத் இணைய மோசடி குற்ற வழக்கு தொடர்பாக மகாராஷ்டிரா, குஜராத், தெலங்கானா, பீகார் மற்றும் தெலங்கானாவில் உள்ள பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். மூணு மணி மூணு நிமிஷத்துல நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கிராமபோனும் 103. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கால் பண்ணுங்கள் 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணுங்கள். இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: மூட்டு வலி முதுகு வலி பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராம போனும் 103. உங்களுக்கு விருப்பமான அதுவும் கிளாசிக்கான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், அவர் லைன்ல இருக்காரா? ஹலோ வணக்கம்.

ஓகே, நீங்கள் கால் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாத பிளேஸில் நின்று பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்து

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ எஃப்எம் இங்க எல்லாமே தூள். ரொம்ப தூளா ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனும் 103 ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? பராசக்தி, உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் டவர் இருக்கிற பிளேஸ்ல நின்னு பேசுறீங்களா? ரைட், ஓகே. இப்பவுமே கொஞ்சம் பிரேக்காக தான் இருக்கு. ஸோ நீங்கள் டவர் இருக்கிற பிளேஸில் நின்னீங்கன்னா தான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக

0: கேட்கும், நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேட்கும், நம்ம ரெண்டு பேர் பேசுறதும் எல்லாருக்கும் கேட்கும். இப்ப உங்களுக்கு கேக்குதுங்களா? ரைட், என்ன பாடல் வேணும், என்ன படத்துல இருந்து கொடுக்கலாம்?
1: எனக்கு பரிசு படத்துல இருந்து என்ன வேணும்னு நினைக்கிற அந்த பாடல் போடுங்க.
0: உங்களுக்காக அந்த பாடல் பரிசாவே வருது, கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: கேளுங்க ரசிங்க, இது நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராம போனும் 103 ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 3:18 இந்த ஒரு நேரம் உங்களுக்கான ஒரு நேரம். நீங்களும் கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
1: கந்தசாமி பாளையம் எங்க இருக்கு அக்பர்?
2: ஈரோடு மாவட்டம் சார்.
1: இல்ல அதுதான் நீங்க சொல்லிட்டீங்களே, ஈரோடு மாவட்டம். துபாய் கரெக்ட். துபாயில எங்க? கந்தசாமி பாளையம் எங்கன்னு கேட்டா உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு வந்து வண்ணக்கிளி படத்துல இருந்து வண்டி உருண்டோட அச்சாணி தேவை.
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: இது மாதிரி இன்னும் நிறைய பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கக்கூடிய இந்த வேளையில் நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம், திருப்பூர் பாண்டி நகர் அன்னபூரணி.
0: சொல்லுங்க அன்னபூரணி, என்ன பாடல் வேணலாம் வேணும் உங்களுக்கு? ரேடியோ வால்யூம் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்களேன்.
1: ஆ, கம்மி பண்ணிட்டேன்.
0: என்ன பாடல் வேணும், என்ன படத்துலேருந்துன்னு சொல்லுங்கள்.
1: கோபுசீப் கண்ணாடியில் தூக்கமே கண்ணிலே ஏக்கம் பெண்ணிலேங்கிற பாடல்.

0: நம்ம கிராமா போனும் 103 நிகழ்ச்சியில நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம்?
1: பூச்சிட்டு பொன்மணி தெய்வத்தில் பால் பொங்கல்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கக் கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதையடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தலாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். 4:03 நம்ம FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல எல்லாரும் டீ பிரேக்ல டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சில்லான கிளைமேட்ல சூடா வடை பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஒன்னாத்துல வரக்கூடிய பாடல்களையும் கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க கேட்க போற இந்த ஷோ மயக்கும் மாலை பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட். இந்த ஷோவில் ரொம்ப மெலடியான பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார்.

நீங்க கேட்ட என்ஜாய் பண்ண இந்த சாங் நாட்டாமை படத்திலிருந்து. சிற்பியின் இசையிலே ஜானகி மற்றும் மனோ பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சியில் அடுத்து உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது, பாடலாசிரியர் பெரிசூடன்.

பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையே விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் நகர், கோவை. செல் 7340707734.

4:18 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ மயக்கும் மாலை. ரொம்ப அழகான இதமான கியூட்டான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல இப்ப நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் அதிசய பிறவி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பிறை சூடன் நிகழ்ச்சியில அடுத்து சத்யா படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

காதல் சொன்ன காகிதம் பூவாய் போனது, வாழ் போன தேவதை வாக்கு சொன்ன

அதிகாலை சுபவேளை சாங்க கேட்டு ரசிச்சீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ மயக்கும் மாலை, ரொம்ப அழகான இதமான சூப்பரான கியூட்டான பாடல்களோட நீங்களும் இந்த ஒரு நேரத்துல கார்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, அண்ட் எல்லாரும் வீட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த டைம்ல நீங்க கேட்ட இந்த பாடல் நட்பு படத்திலிருந்து இளையராஜாவினோட இசையில கே ஜெயசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த பாடல் யாரோ எழுதிய கவிதை படத்திலிருந்து, ஆனந்த சங்கரனோட இசையில கே ஜெயசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து.

0: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103.3
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
0: தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி

ரொம்ப கலக்கலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலை ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட். 4:38 நம்ம ஒனாத்துல வரக்கூடிய இந்த பாடல்களையும் கேட்டுட்டு இந்த அப்படி சில் கிளைமேட்லையும் சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்காக அடுத்து வர இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடல், இதுக்கு முன்னாடி இப்ப நீங்க கேட்டு ரசித்த பாடல் பூவுக்குள் பூகம்பம் படத்திலிருந்து சங்கீதராஜன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பாத்தீங்கன்னா 500 கிலோ.
0: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

தனிக்காட்டு ராஜா படத்துல இருந்து ஒரு சூப்பர் சாங்க கேட்டு ரசிச்சீங்க. இளையராஜாவினோட இசையில எஸ்பி சைலஜா பாடியது பாடலாசிரியர் வாலி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த பாடல் மயக்கும் மாலை ஷோல நிழல்கள் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாரமணன் பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன்.

0: நம்ம மயக்கு மாலை ஷோனோட என்ன அழகான பாடலை கேட்டு ரசிச்சீங்க. நீதானே அந்த குயில் படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில கங்கைமரன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. டெய்லி ஈவினிங் 4 o'clock லேருந்து 5 o'clock வரைக்கும் உங்களுக்காக மயக்கும் மாலை பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட். ரொம்ப அழகான இதமான பாடல்கள் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 4 மணிக்கு வரும். இதோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜே பிரபுகுமார். 5 மணி ஷோ கதைகளின் வழியே திருக்குறள் ஷோ பிரசன்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க ஆர்ஜே பியூலா.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 நாளை காலை 9 மணிக்கு
2: எல்லாருக்கும் பொன்னோணம், எல்லாருக்கும் உல்லாசம், எங்கெங்கும் சங்கீத
1: தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூள்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு அதை நான் கொடுத்தேன். சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பாத்தீங்கன்னா 500 கிலோ.
1: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 10 மணிக்கு ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி மலையாள கரையோரம் திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம்.
4: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
5: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
4: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். UPI பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

0: உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இளைஞர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தர்மபுரி அணியை வீழ்த்தி வத்தலகுண்டு அணி கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம். நேரம் 5:03. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம், கதைகளின் வழியே திருக்குறள். ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை, வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை தவறாம கதைகளின் வழியே திருக்குறளை கேட்டு ஜாலியா பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் கூட. சோ இன்னைக்கும் நிறைய கதைகளோடையும் நிறைய திருக்குறளோடையும் உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன். நிகழ்ச்சி தொகுப்புல உங்களோட இணையிறது உங்கள் நான் ஆர்ஜே பியூலா சாம்சன்.
1: ஏண்டா அழுகுற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

சொல்ற ஞானப்பழம்.

செம்மையா சூப்பரா ஜாலியான பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். கதைகளின் வழியே திருக்குறள். இன்றைக்கு முதலாவதா எந்த திருக்குறளை பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதற்குரிய கதையை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு அழகான ஒரு கிராமம், அதுல ரெண்டு சிறுவர்கள் வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த ரெண்டு சிறுவர்களும் ஒரே பள்ளியில படிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு சிறுவன் நல்ல குணமுடையவன், அடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் படைத்த ஒரு சிறுவனாக இருக்கிறான். சில நேரங்களில் நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கு தண்டனை கிடைச்சிருமோ அப்படிங்கிற பயத்திலேயே எந்த தவறுமே செய்யாத ஒரு நல்ல சிறுவனாக இருந்து வந்தான். அப்போ அவன் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றுட்டு இருந்துச்சு. ஆசிரியர்கள் மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு எல்லாருமே இந்த அறிவியல் கண்காட்சி உங்களுடைய படைப்புகளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் கொடுக்கறாங்க. அந்த சிறுவன் ரொம்ப நல்ல பையன் சொன்னேன் இல்லையா, அந்த சிறுவன் ஒரு அழகான காற்றாலைய மாதிரியாக தயாரிச்சு அடுத்த நாள் காலையில பள்ளிக்கு கொண்டு வரான். அப்படி பள்ளிக்கு வரும் பொழுது தன்னுடைய நண்பன் ஒருவன் அதை பார்த்துட்டு, இந்த காற்றாலை ரொம்ப அழகா இருக்கே, இந்த காற்றாலைய நீ எப்படி செஞ்ச சொல்லுறியா, நான் ஒரே ஒரு தடவை இதை தொட்டு பார்த்துக்கிட்டுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அந்த காற்றாலைய தன்னுடைய நண்பன் கிட்ட இருந்து வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வாங்கி பார்க்கிறான். இந்த சிறுவனும் நண்பன் கேட்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சந்தோஷமா தான் செஞ்ச அந்த படைப்ப அவன் கையில கொடுக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே வாங்கி பார்த்தவன் தன்னுடைய கவன சிதறல் காரணமாக கொண்டு வந்த அந்த படைப்பு என்ன ஆகுது அப்படின்னா சேதம் அடைஞ்சிடுது. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத இந்த பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்.

ரெயின்போ எஃப்எம் இங்க எல்லாமே தூள. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். ஸோ கதையில ரெண்டு சிறுவர்கள், அதுல ஒரு நல்ல பையன் தன்னுடைய படைப்பை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பொழுது, தன்னுடைய நண்பன் கிட்ட கொடுக்கும் பொழுது அவனுடைய கவனச்சிதறல் காரணமாக அந்த படைப்பு அப்படியே சேதம் அடைஞ்சிருது. இருந்தாலும் ஒரு பதட்டம், ஏன்னா போட்டிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா. அப்படியே பள்ளிக்குள்ள இருவரும் நுழையிறாங்க, ஆசிரியர்கள்லாம் வந்தாச்சு. ஸோ உங்களுடைய படைப்பை எல்லாம் கொண்டு வந்து நீங்க அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்களுக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த சிறுவன் கிட்ட மட்டும் அந்த படைப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தன்னுடைய நண்பன் சொல்றாரு, அவரை வந்து அறிவுறுத்துறாரு, எதுவுமே சொல்லாத, வேற யாரையாவது சொல்லி நம்மளும் சில நேரங்களில் தவறு செய்துட்டோம் அப்படின்னா ஒத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் மனசு, பப்ளிக்கா நம்ம போய் ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த தன்னுடைய நண்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேற யாராவது ஒருத்தரோட பேரை சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இருந்தாலும் அருண் வந்து யோசிச்சு பார்க்கிறார், தன்னுடைய நண்பன் சொல்றது சரிதானா அப்படின்னு சொல்லி. நண்பனாகவே இருந்தாலும் சரியான விஷயத்த சொன்னாதான் கேட்கணும் அப்படிங்கிறது அந்த சிறுவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யோசிச்ச பிறகு முடிவெடுக்கிறாரு, இல்ல இல்ல, நடந்த உண்மையை ஆசிரியர்கிட்ட விளக்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஆசிரியர்கிட்ட நிகழ்ந்த அந்த உண்மை நிகழ்வை சொல்றாங்க. அடுத்தது அந்த சிறுவனுடைய நண்பன் கிட்ட கேட்கும் பொழுது அவரும் தவற ஒத்துக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துக்கொண்ட அந்த நிமித்தம் ஆசிரியர் சொல்றாங்க, உங்களுக்குன்னு ஒரு நேரம் தர, ரெண்டு பேரும் முயற்சி செஞ்சு மீண்டும் அந்த படைப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த இருவரும் சந்தோஷமா அந்த படைப்பை உருவாக்குறாங்க. ஆசிரியர் நிறைவில் இப்படிதான் முடிக்கிறாங்க, ரெண்டு பேரும் தவறை ஒப்புக்கொண்டு அந்த உண்மையை வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்க இல்லையா, அதுதான் வந்து மிகப்பெரிய பாராட்டுதற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கதைக்கான திருக்குறளா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். அதாவது நமக்கு தீமை நடக்குது, அடுத்தவங்களுக்கு தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்ற பட்சத்துல உண்மையாகவே இருந்தாலும் அது என் மேலதான் குற்றம் அப்படின்னா நான் ஒத்துக்கணும். அது பிறருக்கு தீமை தரக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதையெல்லாம் கவனத்துல வச்சுக்காம நாம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது மற்றவர்களுக்கு தவறை இழைக்கக்கூடியது என்று சொன்னால் அதை நாம எப்பவுமே அந்த காரியங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதை மூலமாகவும் திருக்குறள் மூலமாகவும் நாம தெரிஞ்சுக்கிட்ட செய்தி. தொடர்ந்து பேசுவோம், அதற்கு முன்னாடி பாடல் நாணயம் திரைப்படத்திலிருந்து.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 நாளை காலை 9 மணிக்கு
1: எல்லாருக்கும் பொன்னோணம், எல்லாருக்கும் உல்லாசம், எங்கெங்கும் சங்கீத
0: தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கோம் சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். நேரம் 5:27. அடுத்ததா என்ன திருக்குறள், அதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு அலுவலகத்துல உயர் அதிகாரி, அவருக்கு கீழே ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய பெயர் ரவி அப்படிங்கிறவரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் வேலைக்கு வரும்பொழுது ஒரு நாள் எதிர்பாராத விதமா விபத்து ஏற்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அந்த வீட்டில் பொருளாதாரத்தினுடைய நிலை மிகவும் பின்தங்கிய சூழலுக்கு தள்ளப்படுது. அவங்க வீட்டில் ஒரு சிறுவன் பள்ளியில் படிக்கிறான். நாளடைவில் என்ன ஆகுது, இந்த பொருளாதாரத்தினுடைய நிலை பின்தங்கி போக அவனுடைய பள்ளி வாழ்க்கை படிப்பில் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கிற இந்த சமயத்தில் தன்னுடைய உயர் அதிகாரிக்கிட்ட உதவியை கேட்கிறார் இந்த பணிபுரியக்கூடிய பணியாள். அப்போ தன்னுடைய உயர் அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னா, எதற்குமே கவலைப்படாதீங்க, உங்களுடைய பையனுடைய படிப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே எதிர்பாராமல் உதவிய அந்த சிறுவனுடைய படிப்பிற்காக கொடுக்கிறாரு. அப்போ உதவி பெற்ற அவர் சொல்றாரு, நான் இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் அப்படின்னு. பெற்ற அந்த சிறுவனும் தன்னுடைய உதவிய நல்ல விதத்துல பயன்படுத்தி பெரியதாகி ஒரு நல்ல மருத்துவராக வளர்றான். இப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல ரொம்ப பல வருஷம் கழிச்சு இந்த உயர் அதிகாரிக்கு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, உடல்நிலை சரியா இல்லாம ஒரு அவசர உதவி தேவைப்படுகிறது, மருத்துவ தேவை. அப்படி அவர் போய் மருத்துவமனையில அனுமதிக்கப்படும் பொழுது அவர் யார பார்க்கிறார் அப்படின்னா, பள்ளி படிப்பிற்காக உதவி செஞ்சார் இல்லையா, அந்த சிறுவன் அங்க மருத்துவராகி அங்க பணிபுரிந்துகிட்டு இருக்கான். அப்ப இந்த உயர் அதிகாரிக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய பொறுப்பு அந்த சிறுவனுக்கு கிடைக்குது. மருத்துவராக இருந்து தன்னுடைய நன்றிய, அவர் வந்து உதவி செய்யல அப்படின்னா நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டேன் அப்படிங்கறத மனதில் கொண்டு தன்னுடைய நன்றிய தன்னுடைய சேவை மூலமாக அந்த உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்துறாராம் இந்த மருத்துவர். எல்லாம் நிறைவடைந்த பிற்பாடு அவர்கிட்ட கேக்குறாராம், ஐயா என்ன தெரியுதா, நீங்க அன்னைக்கு செஞ்ச உதவிதான் இன்றைக்கு என்ன இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கு, நீங்க செஞ்ச உதவிய என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த மருத்துவர். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருத்தர் நமக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை என்றைக்குமே நாம மறக்க கூடாது. ஒருவேளை நமக்கு யாராவது எதிரா தீமையான காரியங்களையோ கெடுதலையோ நினைச்சிட்டாங்க இல்ல நடத்திட்டாங்க அப்படின்னா, அதை உடனே மறந்துவிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா பயணிக்க தொடங்கணும் அப்படின்னா, நிச்சயம் உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பின்தொடர்ந்துகிட்டே வரும் அப்படிங்கிறது தான் இந்த கதைக்கான திருக்குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சோ நன்றி, நல்ல விஷயங்களை என்றைக்குமே மறந்து விடாமல், நமக்கு பிறர் செய்த நன்மையான காரியங்களை என்றைக்குமே மறக்க கூடாது. ஒருவேளை தீமையான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா, அன்றைக்கே மறப்பதுதான் நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது அப்படின்னு திருக்குறள் நமக்கு சொல்லித்தருது. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து.

0: மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
0: தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நாம் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி நம்மள மாதிரியே ஒரு சராசரி வாழ்க்கையில இருந்துகிட்டு நான் வந்து நிச்சயம் ஒரு விளையாட்டு விஷயங்கள்ல வெற்றி பெறணும், அதுவும் ஓட்ட பந்தயத்துல நான் வந்து நிச்சயம் விளையாடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இருந்த ஒருத்தரை பத்தின கதை தான் இது. நம்மள மாதிரியே வாழ்க்கை இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையை எல்லாரும் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்த ஒரு சராசரியான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்தர், அவருக்கு இந்த விளையாட்டு காரியங்கள்ல ஈடுபடணுங்கிறது ரொம்பவே ஆர்வம். அப்படி அவருடைய விளையாட்டு திறமையை காட்டணும் அப்படிங்கறதுனால அவரு தேர்ந்தெடுத்த ஒரு பாதை தான் ஓட்ட பந்தயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல போய் எப்படியாவது தன்னுடைய திறமைய காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல விதங்கள்ல முயற்சிய மேற்கொள்றார். முதல் முதல்ல அவரு ஓடி பரிசு பெற்றாரா அப்படின்னு ஆர்வத்தோட பார்க்கும் பொழுது நிச்சயமா இல்ல, கண்டிப்பா அதுக்கு அவருக்கு அந்த ஓட்ட பந்தயம் முதல் ஓட்ட பந்தயத்துல தோல்விதான் கிடைச்சது. அதை பார்த்ததுமே அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இனிமே நான் வந்து இந்த பாதைக்கு போக மாட்டேன், இதை வந்து நம்ம விட்டுறலாம், இது நமக்கு சரியே வராது அப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயத்த ஒதுக்கவே இல்லை. திரும்ப திரும்ப தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அப்படியே போய்கிட்டே இருக்கிற சமயத்துல அவருடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு படி அப்படிங்கிறது மாதிரி தான், அதை கடந்து போனா மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிற உன்னுடைய இலக்கு கட்டாயம் உன்கிட்ட வந்து சேரும். ஆகையினால இந்த தோல்வியை பார்த்து நீ வந்து துவண்டு போயிடாத, துணிந்து ஓடிக்கொண்டே இரு, நிச்சயம் நீ எதிர்பார்க்கிற வெற்றியை நீ கண்டிப்பா சந்திப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தட்டி கொடுத்துட்டே இருந்தாங்களாம். இதை கேட்ட அவரு இன்னும் மன தைரியத்தோட தன்னுடைய முயற்சியையும் பயிற்சியையும் தொடங்குறாரு. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பயிற்சியில ரொம்ப கவனமாகவும் தன்னுடைய ஓய்வு நேரத்தை ரொம்ப நிதானமாகவும் அனுசரிச்சு நிறைவுல ஒரு நாள் அந்த ஓட்ட பந்தயத்திற்கான நாள் வந்தது. நல்ல விதங்கள்ல தன்னை தயாரிச்ச அவரு ஓட்ட பந்தயத்திலும் ஓட ஆரம்பிக்கிறாரு. நிறைவுல பார்க்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டலான வரவேற்போட அந்த வெற்றியும் கை கொடுத்துச்சு. இது மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்த முயற்சி செய்தோம் என்று சொன்னா எடுத்த உடனேயே வெற்றி கிடைக்குமா அப்படின்னா பலருக்கு அது கேள்விதான். அதனால முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்முடைய எண்ணமும் சரி, நம்மளுடைய கவனமும் சரி, அதனுள்ள நேர்மையா செலுத்தி ஓடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நாம எதிர்பார்க்கிற வெற்றி முயற்சியினால கை கொண்டு வந்து சேர்க்க முடியும். இதற்கான திருக்குறள், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது கடவுளாலவே முடியாது அப்படின்னு ஒதுக்கப்பட்ட விஷயமாகவே இருந்தாலும் சரி, முயன்று கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய முயற்சியும் பயிற்சியும் கடின உழைப்பும் நிச்சயம் நாம எதிர்பார்க்கிற வெற்றியை நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதைகளின் வழியே திருக்குறள்ல. தொடர்ந்து கதையையும் திருக்குறளையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதற்கு முன்னாடி பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்க இந்த சமயத்துல நிறைவாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சின்ன கதை. ஒரு காட்டுல மான், காகம், நரி இப்படி இரண்டு விலங்குகளும் ஒரு பறவையும் வாழ்ந்து வந்துச்சான். மானும் காகமும் ரொம்ப நல்ல நண்பர்கள். நரிக்கு நரியனுடைய எண்ணத்தினாலேயே யாருமே நரி கூட சேரமாட்டாங்களாம். அதனாலேயே யாரை பார்த்தாலும் நரிக்கு பிடிக்காது. மானும் காகமும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த நரிக்கு ஒரு எண்ணம், இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிச்சிடணும், எனக்கு மட்டும் இந்த காட்டுல நண்பர்களே இல்லை, இவங்களுக்கு மட்டும் எப்படி நட்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால மானையும் காகத்தையும் பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு சூழ்ச்சி செய்யுது. எப்படியாவது இவங்களை பிரிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு நாள் மான் கிட்ட தனியா போய் சொல்லுது, இங்க விளைச்சல் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, நீ சாப்பிட்றதுக்கான புல் விளைந்திருக்கக்கூடிய நல்ல மேய்ச்சல் நிலம் எனக்கு தெரியும், நீ அங்க வரியா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே மான், இல்ல என்னுடைய நண்பன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது மான். அதற்கு நரி சொல்லுது, இல்ல காகத்திற்கும் அந்த மேய்ச்சல் நிலம் எங்கேன்னு தெரியும், அதனால நீ என்னோட வா, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், பின்னாடி காகம் வந்துடும் அப்படின்னு சொல்றத நம்பி இந்த மானும் போகுது. விளைச்சல் நிலையத்துல நல்ல உணவு உண்டுட்டு திருப்பியும் வருது. இதே போல நரி மான் இல்லாத சமயத்துல காகத்துக்கிட்டையும் பேசி காகத்தையும் தனியா கூட்டிட்டு போகுது. இப்படி ரெண்டு பேரையும் மாறி மாறி கூட்டிட்டு போற சமயத்துல இங்க பாரு எவ்வளவு அழகான மேய்ச்சல் நிலம், காகத்துக்கு நீ நண்பன் தானே, உன்னை வந்து இந்த மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதனுடைய காதுல போடுது. இதை சிந்தித்துக் கொண்டே மான் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த மேய்ச்சல் நிலத்திற்கு சொந்தக்காரரான விவசாயி, நீதான் என்னுடைய மேய்ச்சல் நிலத்தை எல்லா உணவுகளையும் சாப்பிடுறாயா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வராரு. விவசாயி பார்த்த மான் தப்பித்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோட விரைவா ஓடி போகுது. ஓடி வரும் பொழுது கம்பி வேலியில மாட்டிக்குது. இதை பார்த்த நரி விட்டுட்டு உடனே ஓடிடுது, என்னமோ பண்ணு மாட்டிக்கிட்டேயா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்குது. இதை உணர்ந்த காகம், தன்னுடைய நண்பன் ஆபத்துல இருக்கிறான் அப்படிங்கறத உணர்ந்த காகம் நண்பனை தேடி அந்த மேய்ச்சல் நிலத்திற்கு வந்து தன்னுடைய நண்பனை காப்பாற்றவும் செய்யுது. இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்க கூடிய விஷயம், முக நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அக நக நட்பதே நட்பு. முகத்தை பார்த்தோ, ஆடம்பரத்தை பார்த்தோ, அணிந்திருக்கிற உடையை பார்த்தோ, பொருளாதாரத்தை பார்த்தோ வருவது நட்பு கிடையாது, நம்முடைய மனதை பார்த்து அமைவதுதான் நட்பு. அதே போல நல்ல நட்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுடைய, அதாவது நண்பன் தீமை செய்யறான் தவறு செய்யறான் அப்படிங்கறதப்போ கூட தட்டி கொடுப்பது நல்ல நட்பிற்கு இலக்கணம் அல்ல. நண்பன் தவறு செய்தாலும் தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய நண்பன் யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நேர்மையானதாகவும் அழகானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். சோ இன்றைக்கு சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நிறைய கதைகளையும் அதற்கு உண்டான திருக்குறளையும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, பயனடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஆர்ஜே பியூலா சாம்சன். நன்றி நேயர்களே.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். அழகான இதமான மாலை பொழுதுல 6:01 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

இந்த ஒரு அழகான பிளசண்டான ஈவினிங் டைம்ல எல்லாரும் ஒரு டிராவலிங்ல இருப்பீங்க. நாளைக்கு வந்து ஓணம் ஃபெஸ்டிவல். ஸோ பர்ச்சேஸுக்கெல்லாம் வந்து நம்ம சிட்டிக்குள்ள, அதாவது கடை வீதி பக்கம் எல்லாம் வந்து எல்லாரும் வந்துட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து நாளைக்கு ஹாலிடே அப்படிங்கறதங்காட்டிக்கு நிறைய பேர் வெளியூருக்கு டிராவல் பண்றீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்ப கமிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னா, லைவ் அப்டேட்ஸ், அதாவது நம்ம டிராபிக் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டு நியர்பை, அங்க வந்து கொஞ்சம் டிராபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு விஷயம், நாளைக்கு ஓணத்துக்கு நிறைய பேர் பஸ் ஏறி, உக்கடம் தான பாயிண்ட் நமக்கு, அங்கிருந்து தான் கேரளா செல்வதற்கான அந்த பேருந்து நிலையம் வந்து அங்கதான் இருக்கு. ஸோ அங்க கொஞ்சம் டிராபிக் அதிகமாக இருக்கு. அதனை தொடர்ந்து அந்த கோட்டமேடு வின்சென்ட் ரோடு, அங்கேயும் கொஞ்சம் டிராபிக் அதிகமாக இருக்கு. ரங்ககவுண்டர் ஸ்ட்ரீட் அண்ட் கோணியம்மன் கோவில் நியர்பை, அங்க கொஞ்சம் டிராபிக்காக இருக்கு. ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், அந்த ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் எண்டு வரைக்குமே டிராபிக்காக இருக்கு. ராஜா ஸ்ட்ரீட், இதெல்லாமே வந்து பர்ச்சேஸுக்கு உரிய இடங்கள், அதாவது நம்ம கடை வீதி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச்சுக்கு பக்கத்தில் டிராபிக்காக இருக்கு. அண்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுடைய பேக் சைடு குட்ஷெட் ரோடு, அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அப்படியே குட்ஷெட் ரோட்லேருந்து அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளைஓவரில் ஏறம் இல்லையா, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதனை தொடர்ந்து அந்த சோமசுந்தரா மில்ஸ், அதாவது நம்ம புரூக்ஃபீல்ஸ் போகக்கூடிய அந்த ஒரு பகுதி, அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. அப்புறம் இந்த அவினாசி ரோடினுடைய அந்த ஜிடி நாயுடு மேம்பாலத்தினுடைய ஆரம்ப பகுதி, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் காணப்படுது. தென் அடுத்த பகுதி எங்கே அப்படின்னு போனால் பார்க்கேட், அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் 100 feet ரோடு, கிராஸ்கட் ரோடு, ஐயப்பன் கோவில் டெம்பிள், அதாவது நம்ம சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் டெம்பிள், அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. சத்தி ரோடு, இதெல்லாமே வந்து எப்போவுமே ஈவினிங் டைம் அப்படின்னு சொல்லும்பொழுது பரபரப்பாக இருக்கும். நாளைக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறதுங்காட்டிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது டிராஃபிக். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டு நியர்பை அந்த ஒரு ஜங்ஷனில் டிராஃபிக் எல்லாமே அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த இடங்கள்லேருந்து பேரலில் உங்களுக்கு வேற ஏதாவது டைரக்ஷன் கிடைச்சிது அப்படின்னா சேஃப்டியாக உங்களுடைய பயணத்தை நீங்கள்

கேட்ட பாடல் நாளை நமதே படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி. இப்போ நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் இன்னைக்கு அதிகபட்சமாக 27

டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதனை அடுத்து திருப்பூர்ல அதிகபட்சம் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதனை தொடர்ந்து ஈரோட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. சேலம்ல இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. நம்ம கோயம்புத்தூரே வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்லுன்னு ஊட்டி மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஊட்டியில கிளைமேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கு அதிகபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி பாலக்காட்டில் அதிகபட்சம் இன்னைக்கு 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவலம்.

6:21 நம்ம பூச்செண்டு நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கண்ணாமூச்சி படத்திலிருந்து வி குமாரின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ண

கேட்ட பாடல் அன்னை வேளாங்கண்ணி படத்திலிருந்து ஜி தேவராஜன் இசையில் கே ஜி எஸ்தாஸ் மற்றும் பி மாதுரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன் நிகழ்ச்சியில் அடுத்து

கேட்ட பாடல் சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசை, எல்டிஎம் சவுந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் வாலி. இனி கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நாளை காலை 9 தங்கத்தேரில் ஓணம் மன்னல்லோ வழங்குகிறார் சௌம்யா. 10 ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி மலையாள கரையோரம், திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்குபெறும் சிறப்பு நேர்முகம். 11:30 இலக்கிய சோலை வாமன திருவோண திருவிழா, இலக்கிய பேருரை வழங்குபவர் மகேஸ்வரி சர்க்குரு. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இனி தொடர்வது மாநில செய்திகள்.

மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒருசில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும், ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்று

0: அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளையும் அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் விரைவாகவும் எளிமையாகவும் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சிறு வியாபாரிகள் முதல் உள்ளூர் கடைகள் வியாபார நிறுவனங்கள் வரை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பரிவர்த்தனை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு வளர்ச்சிப் பாதையில் யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை ஒருங்கிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுயசார்பை உறுதிப்படுத்தும் வலிமையான அடையாளமாக மின்னணு பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் தங்களது வியாபாரத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: மதுரை மாவட்டத்தில் கீழே குளிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர். யுபிஐ டிரான்சாக்ஷன் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லாம இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பணம் எடுத்து கொண்டு போறது, அதே மாதிரி ஒரு இடையில இடத்துல போய் நம்ம பொருட்கள் வாங்கும் போது அது பணம் கொடுக்கும் போது அந்த சில்லறை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இந்த யுபிஐ வந்ததுல இருந்து பணம் வந்து ஈஸியா வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு செய்யறது, யுபிஐ டிரான்சாக்ஷன் வந்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
2: நாங்க பூக்கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாலை வந்து கேட்க வராங்க, ஸ்கேனர் இருக்கான்னு கேக்குறாங்க, ஸ்கேனர் இல்லையா போயிடுறாங்க. சில்லற தட்டுப்பாடு இல்லாம இருக்கு. ஒரு 5 ரூபா 10 ரூபானாலும் போட்டு போய் இது பண்றாங்க. அப்படி இல்லையனாலும் அவங்க கையில காசு இல்லையனாலும் இந்த ஸ்கேனரை பார்த்து எங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டு வாங்கி போறாங்க. இது நல்லா எங்களுக்கு யூஸா தான் இருக்கு.
0: வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வேளாண் பாடத்தை கற்கும் ஆர்வத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான இம்மாதம் 27ஆம் தேதியன்று கூடுதல் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் தலா 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களில் தலா 300 வில்லைகளும் இம்மாதம் 27ஆம் தேதி பயன்பாட்டிற்கென வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களில் 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக 4 தட்கல் வில்லைகள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து

0: 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்தில் தேசிய அளவிலான போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்க பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான மத்திய அரசின் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பேரணியில் கலந்து கொண்ட பின் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொலுபொம்மை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை கிருஷ்ணர் பொம்மைகள் விற்பனைக்காக தயாரிக்கப்படுவதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். நாங்கள் கைவினை கலைஞர்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான களிமண் பொம்மையும் பண்றோம், பேப்பர் மிஷினையும் பண்றோம். அதாவது 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிருஷ்ணர் எங்ககிட்ட இருக்கு. விட்டோப்பா கிருஷ்ணர், பசுமாடு கிருஷ்ணர், வெண்ணசப்பர கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கிருஷ்ணர் ஐட்டமா வச்சிட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ணருக்கு தேவையான வேலைகள்லாம் ஜெரூரா நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவும் தேவைனாலும் நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு வெளியூர்ல எங்க இருந்தாலும், மலேசியா சிங்கப்பூர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். அதே டைம்ல நாங்கள் கொழு கடைக்கு மெட்ராஸ்ல, சென்னைக்கு, பெங்களூர், பாம்பேக்கெல்லாம் அனுப்புறோம். கடைகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும்.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 15 நாட்களுக்கு மேலாக பள்ளிக்கு வராத மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்வதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தூத்துக்குடி தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பொதுமக்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இசையோடு என்றும் நீங்கள்
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் 6:40 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு. இன்னைக்கு நம்ம டீ கடை நிகழ்ச்சியில என்ன ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டேன், இன்னைக்கு ஃபீல் பண்றேன். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 இந்த நம்பர்லையும் நீங்க ஷேர் பண்ணலாம்.

0: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103.3
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
0: தேரில் ஊணம் வந்தல்லோ ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: நம்ம டீ கடையில் ஃபர்ஸ்ட் சாங்கை கேட்டு ரசித்தோம். சேதுபதி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக் கம்போஷனில் கார்த்திக் மற்றும் சைந்தவி பாடினது. இன்னைக்கு நம்ம டீ கடையில் நானும் நம்ம ஆர்ஜே அப்புறம் பேசலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நேயர்கள் இருக்காங்க, அவங்களோட பேசிக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
3: ஹலோ, வணக்கம் சார, தேரன் மாநகர்ல இருந்து ராஜேஷ்.
2: சொல்லுங்க ராஜேஷ்.
3: அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அதாவது எனக்கு வந்து பார்வை கிடையாது, ஒரு நான் வந்து பள்ளிக்கூடம் ஸ்கூல் போனதில்லை. எனக்கு வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு 20 வருஷம் நான் படிக்க வேண்டிய தருணத்துல என்ன சொன்னாங்கன்னா, அப்ப வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம், நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், நாங்க எல்லாருமே இருக்கோம், நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வெளியில காட்டல, நான் வெளியில படிக்கல அன்னைக்கு.

0: ஆனா இன்னைக்கு வந்து நான் நினைச்சு ஃபீல் பண்றேன் என்னன்னா, இன்னைக்கு அவங்க சொன்ன வாக்கை காப்பாத்துறாங்க, இன்னைக்கு வரைக்கும் என்ன ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க. ஆனா மத்தவங்க பாத்துக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சியை விட நாம மத்தவங்களை பாத்துக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி, அது எனக்கு முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் மனசுல இருக்குது. நம்மளால நாலு பேரை பாத்துக்க முடியலையேங்கிற எண்ணம் இருக்கு.
1: அதுதான் வந்து நீங்க அன்னைக்கு பண்ணாம விட்ட ஒண்ணு இன்னைக்கு ஃபீல் பண்றங்கறீங்க.
0: அன்னைக்கு நான் கேட்டிருந்திருக்கணும், கேட்டு அவங்க கிட்ட நான் படிக்கிறேன்னு போகாதிருக்கணும், படிச்சிருந்தா இன்னைக்கு நான் அவங்களெல்லாம் பாத்துக்குவேன்ல, அது முடியல.
1: ஓகே, நிச்சயம் அதற்கான ஒரு நல்ல வழியும் இனிமேல் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சியில நீங்க தொடர்பு கொண்டதற்கு நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயர் யார் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி இணைப்புல வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசு? வணக்கம், அவர் லைன்ல இல்ல நினைக்கிறேன். பியூலா சொல்லுங்க. அதாவது அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபீல் பண்றேன்னா, இது வந்து நிறைய பேர்னோட விஷயத்துல கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா நம்ம அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அது இப்போ அது வருடங்கள் கழிந்த பின்பு. அது மாதிரி நீங்க என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்க?
2: நான் அன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றப்போ ஒரு சாதாரண விஷயமே, அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை நேத்து பண்ணலாம் நினைச்சிருப்பேன், நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டு அது ஒர்க் பேர்டன் ஜாஸ்தி ஆகும்ல. ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கிற விமனுக்கு, அஸ் எ விமனா சொல்றேன், வீட்டு வேலையே சேர்த்து சேர்த்து வச்சு பண்ணும்போது நேத்தே பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? அதுதான் சிம்பிளா சொல்றேன் நான்.
1: சிம்பிளா சொல்லிட்டீங்க, ஓகே. இதே மாதிரி நீங்க சிம்பிளா இல்ல எலாபரேட்டா கூட சொல்லலாம். கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பரையும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? கும்பகோணம் மனோகரன். எப்படி இருக்கீங்க மனோகரன்?
3: மாற்றுத்திறனாளி நானு. அப்ப சின்ன வயசுல வந்து அந்த அப்பயே வந்து அந்த ஸ்கூலுக்கு அந்த பிளைன் ஸ்கூல்ல கொண்ட போய் சேர்த்து விட சொல்லி நான் புனிவாதம் பண்ணிருந்தா கொண்ட போய் விட்டுருந்தா இன்னைக்கு நானும் ஒரு அதிகாரி மாதிரி ஏதாவது ஒரு வேலையில இருந்திருப்பேன். அத வந்து நான் அலட்சியமா விட்டுட்டேன். அவங்களும் நீ வீட்டுல இரு வீட்டுல இருன்னு சொன்னா நானும் பேசாம இருந்துட்டேன். இப்ப நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னடா இப்படி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி எவ்வளவு வசதி எல்லாம் வந்த பிறகு நம்ம அதை விட்டுட்டோமேன்னு இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்.
1: ஓ, அதுதான் நீங்க வந்து அன்னைக்கு இப்ப நினைச்சு ஃபீல் பண்ற விஷயம்.
3: ஆமா, அதுதான் என்னோட ஃபீலிங்கே அதான்.
1: ஓகே பியூலா, பாருங்க இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த மாதிரியான ஃபீலிங்க வந்து நம்மளோட ஷேர் பண்றாங்க.
2: நேயர் சைடோட மைண்ட் வாய்ஸ் நான் கேக்குறேன், இவர் இப்படி ஒரு டாபிக் சூஸ் பண்ணிருக்காருனா இவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அப்படின்னு நேயர் சைடோட மைண்ட் வாய்ஸ்.
1: இல்ல என்னைய சொல்றீங்களா? அது நம்ம பேசுவோம். நம்ம இப்ப அடுத்த நேயர் லைன்ல இருக்காரு. வணக்கம், யார் பேசுறீங்க? இந்த இணைப்புல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
4: ஹலோ,
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, ரேடியோ வால்யூம கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க.
4: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு
4: இருக்கீங்க? திருப்பூர் மாவட்டம், சர்க்கார் கண்ணாடி புத்தர் முனுசாமி.
1: சொல்லுங்க முனுசாமி, என்ன சொல்ல போறீங்க?
4: அன்னைக்கு நினைச்சதுன்னா நான் வந்து இப்ப எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறேன்.
1: ஓ, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்டா நீங்க?
4: நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: அப்படியா? உங்களோட குரலை கேட்கும் பொழுது நீங்க ஏதோ அந்த
4: முனுசாமி
1: என்னதான் நம்ம வந்து ஒரு சைமல்டேனியஸா வேற அந்த தமிழ் மீது ஆர்வத்துல ஏதாவது பண்ணினாலும் முழுமையா அந்த இளங்களை எடுத்து பண்ணிருந்தா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு வந்திருக்கலாம் சொல்றீங்க, அப்படித்தானே?
4: அப்படிதான், அப்படிதாங்க. ஆனா எனக்கு இப்போதைக்கு இப்ப நான் புடிச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறேங்க.
1: அப்படியா? ஓகே, அதாவது நமக்கு கிடைச்சத புடிச்சுக்கணும் முனுசாமி. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்காத ஒன்று நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா அதோட நம்ம ஒன்றி போறதுதான் ரொம்ப ஒரு அழகான ஒரு தருணம் தான். ஓகே முனுசாமி, நீங்க தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பொருளாதார பயணம் வந்து சிறப்பாக அமைய எங்களோட வாழ்த்துக்கள்.
4: நல்லதுங்க, நல்லங்க, நன்றிங்க.
1: இப்ப வந்து ஒரு முனுசாமி பாத்தீங்களா, கண்ணாடி

ஸ்ரீபுதூர்ல இருந்து கால் பண்ணிருக்காரு. நிறைய நேயர்கள் அவங்க உங்களோட கருத்துக்களை சொல்வதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது எனக்கும் பியூலாக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் டவர் இருக்கக்கூடிய பகுதியில நில்லுங்க. ரேடியோ வால்யூம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு மியூட் பண்ணிருங்க. இப்ப உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. இல்ல, உங்களோட வால்யூம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. சரி, ஓகே, நம்ம இனி வரக்கூடிய நேயர்கள் எல்லாருமே தொடர்ந்து டவர் கூட பிளேஸ்ல பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டேன் இன்னைக்கு ஃபீல் பண்றேன்.

0: நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் கம்போஷன்ல காத்து வாக்குல ரெண்டு காதல்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்
2: நாளை காலை 10 மணிக்கு ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி மலையாள கரையோரம்.

0: உங்க சிங்க ராகுல் நம்பியார்.
1: ஸ்வப்னங்கள் கண்ணெழுதிய மல்ச கன்யகே,
0: ஓணம் ஸ்பெஷலா நான் வந்து உங்களை சந்திக்க போறேன். அண்ட் எல்லா மலையாளியும் எல்லா தமிழ் ஆள்காரிக்கும் ஞான் ஓணாசம்சுகள் பரையன் வருந்துണ്ട്. சோ லிசன் டு FM Rainbow 103.
2: திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்கு பெறும் சிறப்பு நீர்முகம்
0: கண்டிப்பா கேட்க மறந்துடாதீங்க.
1: அலரே தேன் வண்டு ஞான்.
3: நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது மாதிரி பியூலா நாளைக்கு பல நிகழ்ச்சிகள், நம்ம ஓணம் சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம நேயர்களுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலை இப்ப நம்ம டீ கடையில டீ குடிச்சிட்டு என்ன டாபிக்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு பண்ணாம விட்டுட
4: அப்படின்னு
3: ரைட். ஓகே, இன்னைக்கு ஃபீல் பண்றோம் இப்படிதான் டாபிக். இதை பத்தி பேசுவதற்காக அடுத்த நேயர் வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
5: பாண்டியன் பேசுறேன். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லியும் பரம்பரையா அந்த வீட்டை கொண்டு போய்
3: இல்ல பரம்பரையா அந்த வீட்டை குடுத்துட்டேன்னா வித்துட்டீங்க.
5: வித்துட்டதுக்கு பிறகு இப்ப போய் நான் அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க, இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா கூட அவங்க என்ன வந்து அதாவது வேற ஒருத்தட்ட குடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர என்கிட்ட குடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு அப்ப நான் அதை ஒழுங்கா நான் என் கையில வச்சிருந்தானே என்னோட பரம்பரை சுத்தியும் கையிலேயே இருக்கு.
3: அப்ப நீங்க அன்னைக்கு சேல் பண்ணும் பொழுது உங்க உறவினருக்கே தான் நீங்க சேல் பண்ணீங்க?
5: இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்தேன்.
3: ஓ, உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்தீங்க?
5: என்ன
3: காரணம்?
5: என்னன்னு அவங்க வந்து நீங்க வந்து உங்க தம்பி வந்து தப்பா பேசிட்டாரு என்ன, அதனால நான் இந்த சொத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி
3: அப்படின்ட்டாங்க.
5: அதனால மன பெரிய மன கஷ்டம் அது.
3: ஓகே, நீங்க
5: இன்னைக்கு கையில பணம் இருந்தும் நமக்கு நம்ம நம்ம சொத்தை நம்ம கை திரும்ப கொண்டு வர முடியும்.
3: சரி, ஓகே, நீங்க கவலைப்பட வேண்டாம். அதற்கான ரெமடி வந்து எல்லாத்துக்குமே ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும். ரெமடின்னு சொல்லி இருக்கும், மருந்து அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி கண்டிப்பாக இதற்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டோன்ட் வரி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இப்போ இந்த ஒரு டாபிக்னு சொல்லும்போது கொஞ்சம் சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள், ஒருத்தருக்கு வந்து படிப்பில் இருக்கும். அப்போலாம் வந்து கண்ணாடி புத்தூர்லேருந்து ஒரு நேயர் முனுசாமி, அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், டிபார்ட்மெண்ட்
4: துறை, ஆமா துறை சார்ந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
3: ஓகே, இப்ப அடுத்த நேயர்த்து லைன்ல வராரு. வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சிவகணேஷ். கோத்தகிரியில கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
6: அன்னைக்கு
3: பண்ணாம
6: சின்ன வயசுல வந்து நினைச்சேன், விஷயத்துல மிஸ் ஆகி போச்சு. அது ஒரு நினைச்சு ஃபீல் பண்றேன்.
3: இல்ல, என்ன விஷயத்தினால அது மிஸ் ஆச்சு உங்களுக்கு?
6: அது நல்லா எல்லாமே செலக்டட் சார். மெயினா வந்து சின்ன ஒரு இதுக்காக ஒரு லஞ்சம் கேட்டாங்க, அதனால வேண்டான்ட்டார். வெறும் 50,000.
3: சரி, ஓகே. அதாவது நீங்க இப்ப நீங்க வந்து இந்த நேயர் கட்டாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த நேயர் ஒருத்தர் வந்து பாத்துருவோம். வணக்கம், யார் பேசுறீங்க? இந்த இணைப்பும் கட்டாயிருச்சு. நம்ம பேசக்கூடிய நேயர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்க டவர் இருக்கிற பிளேஸ்ல நின்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். நம்ம அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
7: அரியலூர் மாவட்டம், தேவனூர், ஜோதிலட்சுமி.
3: ஜோதிலட்சுமி, ஜோதிலட்சுமி, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணிருங்க, கொஞ்சம் டவர் இருக்கிற பிளேஸ் நின்னு பேசுங்க, சொல்லுங்க.
7: நான் வந்து ஆன்லைன்ல தான் வானொலி கேக்குறேன், அதனால அதை நிறுத்திட்டு தான் இப்ப நான் உங்களுக்கு முயற்சி செஞ்சு பேசிட்டு.
3: ரைட், ஓகே, மகிழ்ச்சி, சொல்லுங்க ஜோதிலட்சுமி.
7: அதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டத நினைச்சு இன்னைக்கு நான் ஒவ்வொரு நேரமும் நினைச்சு ஃபீல் பண்றது என்னன்னா, இளமையில கல்வி சிலையில் எழுத்து

0: சொல்லுவாங்க.
1: ஹம்,
0: ஆனா அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை நான் சரியா புரிஞ்சுக்காம அன்னைக்கு விளையாட்டுத்தனமா அந்த கல்வியில வந்து நான் கவனம் செலுத்தல. ஏன்னா வந்து அப்ப எனக்கு படிப்பு வந்து வரல.
1: நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க?
0: நான் வந்து 10th வரைக்கும் படிச்சேன். அந்த 10th வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கணக்கும் ஆங்கிலமும் எனக்கு வராது. நான் கொஞ்சம் கவனம் எடுத்து அந்த ஏன் வரல அப்படின்னு சொல்லி அந்த வராத பாடத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த படிப்பை நான் படிச்சிருந்தேனா, எங்க அப்பா வந்து ஏபியில வேலையில இருந்தாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட 10 வயசுல இறந்துட்டாங்க. இந்த 10th நான் படிச்சு பாஸ் பண்ணிருந்தேன்னு
1: வச்சீங்களா,
0: அந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கும்.
2: அந்த இருக்கிறவங்க யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ணி சொல்லுங்க.
0: கல்வியோட முக்கியத்துவத்தையே நான் புரிஞ்சுக்கல. விளையாட்டுத்தனமா இருந்ததால இன்னைக்கு நான் வந்து நான் என் வாழ்க்கையா மாறி இருக்கும்போது இன்னைக்கு நான் வேலைக்கு போயிருக்கேனே. அன்னைக்கு மட்டும் நான் நல்லா படிச்சிருந்தேனா இன்னைக்கு என் வாழ்க்கையை வேற மாதிரி இருந்து எனக்கு நான் முன்னேற்றத்தையே அறிஞ்சிருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு கணக்கும் நினைக்கிறதெல்லாம் நான் எனக்குள்ளேயே நான் அழுவேன். என் மனசுல எனக்கு பாரமாயிடும்.
2: இல்ல, உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க உங்களுடைய நண்பர்கள் யாருமே உங்ககிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையா, படிக்கணும் அதான் முக்கியங்கிற மாதிரி?
0: நல்லா இருக்கே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்ல, எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா 2 வயசுல இறந்துட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவுடைய பாதுகாப்புலதான் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு சரியான ஒரு சைடு கிடைக்கல, அவ்வளவுதான்.
1: ஓகே, இப்ப வந்து நீங்கள் வந்து பாத்தீங்களா பியூலா, சரியான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அடுத்த நீங்கள் வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, இனி நீங்களும் கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பர்லையும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு ஒருத்தருக்கு, நிறைய பேர் வந்தவங்க எல்லாமே படிப்பு பேஸ் பண்ணி தான் சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அவங்களை பார்த்துலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், உருமலப்பேட்டை தங்கமணி பேசுறேன்.
1: சொல்லுங்க தங்கமணி, இன்னைக்கு வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க, அதாவது அன்னைக்கு பண்ணாம விட்டதா?
3: நான்
1: ஒருத்தர் படிப்பு, ஒருத்தர் வந்து வீடு, ஒருத்தர் வந்து நாட்டுக்காக சேவை செய்யணும், ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் நம்ம ஷேர் பண்றாங்க பாத்தீங்களா. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, இவருடைய ரேடியோ வால்யூம் தயவு செஞ்சு நீங்க மியூட் பண்ணுங்க, அப்பதான் நம்ம பேசுறது கேட்கும். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? ஓகே, அவர் வந்து நம்ம இணைப்புல இது கொஞ்சம் டிஸ்டர்ப் நினைக்கிறேன், ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு தலைப்பு, அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டேன் இன்னைக்கு ஃபீல் பண்றேன்.

0: 6:08 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ கடையில. இப்ப நீங்க கேட்ட பாடல் சித்தா படத்திலிருந்து.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 நாளை காலை 9 மணிக்கு
2: எல்லாருக்கும் பொன்னோணம், எல்லாருக்கும் உல்லாசம், எங்கெங்கும் சங்கீத
1: தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
3: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
0: ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு டீ கடையில நானும் பியூலாவும் சேர்ந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டேன்னு
3: இப்ப ஃபீல் பண்ணிட்டு
0: இப்ப யார் ஃபீல் பண்றாரு நம்ம அடுத்த காலரை பாத்திரலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ,
4: ஹலோ பிரபு.
0: வணக்கம், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
4: கொண்டாட்டம்
0: எப்படி போயிட்டு இருக்கு கேட்டேன். ஓணம் செலிபிரேஷன் அங்க எப்படி போயிட்டு இருக்குங்கன்னு கேட்டேன்.
4: 2002 ஒருத்தர் இடமா போனேன்.
0: சரி, ஓகே ஓகே.
4: ஒரு செண்ட் 5 ரூபா சொன்னாங்க.
0: 5 ரூபானா 5000 ரூபா?
4: ஒரு செண்டுக்கு 5000.
0: சரி,
4: 10 செண்டுக்கு 50000.
0: ஓகே.
4: அவர்கிட்ட 20 செண்ட் இடமா எடுத்தா 20 செண்ட் அப்படி எடுக்கணும், இல்லாட்டி தரமாட்டேன்னு
0: சார். எந்த வருஷத்துல?
4: 2002.
0: சரி, ஓகே.
4: எங்கிட்ட 50000 ரூபா உண்டு, வேற யாரும் கடன் தர்ற டைம்ல இருக்கல.
0: ஓகே.
4: அந்த இடத்த விட்டுட்டேன்னு ஒரு செண்ட் 5 லட்சம் ரூபாய்.
0: இப்ப வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு போகுது அந்த செண்ட்.
4: போகுது. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, வாங்கி போட்டு இருந்தா 2 பசங்க வீடு கட்டி இருக்கலாம், அவங்க வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. 7000 8000 ரூபாய் கொடுத்து.
0: இல்ல, இப்ப ஆக்சுவலா உங்க மேல தப்பு இல்ல, அன்னைக்கு வந்து
4: சங்கடமா இருக்கு.
0: மகிழ்ச்சி. அவர் வந்து சில

0: வாய்ப்புகள் எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதைகளை கடந்து போகிறதான் வாழ்க்கை. அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு மூமெண்ட்டுக்கு நம்ம போகவே முடியாது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் யார் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க அப்படின்னு சொன்னேன், அவர் வந்து கால் கனெக்ட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பியூலா, நீங்கள் தான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய
1: ஏற்கனவே என்னோட மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டேன். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க கேட்டுட்டு
0: நேரில் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: முதல்ல எல்லாம் காய்கறி பண்ணி லாஸ் ஆகி போச்சு.
0: சரிங்க.
2: பாக்கு மரம் நட்டுங்காட்டி இப்ப நல்லா லாபத்துல இருக்கிறேன்.
0: சரிங்க.
2: இது கொஞ்சம் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் லாபகரமா இருந்திருக்கு.
0: ஓகே, இதை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தா இன்னும் லாபமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பட் நீங்க பேசுனது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் கிளியரா கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க அப்படின்னு சொன்ன கால் வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க பியூரா, நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க உங்களுடைய அந்த ஃபீலிங். எல்லாரும் யோசிச்சிருப்பாங்கல்ல, இவரே இப்படி யோசிச்சிருக்காரு, இவருக்கு என்ன அந்த அனுபவம்
0: இல்ல? இது எல்லாருக்குமே ஒரு சின்னதுல வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கலாம். பட் நான் வந்து படிச்சு முடிக்கும் போது ஒரு டாக்டரேட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைச்சேன். பட் நிறைய காரணங்கள், நிறைய வாய்ப்புகள்னால அது கொஞ்சம்
1: ஏன் எதனால தள்ளி போச்சு
0: அப்படின்னு
1: சொன்னோம்னா
0: இல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எதாவது ஒர்க்ல போய் செட்டில் ஆயிடுறோம், அந்த ஒர்க்ல டிராவல் பண்றோம், கமிட்மெண்ட் அதிகமாகுது. சோ அப்ப அந்த ஜேர்னியிலிருந்து வேறொரு பேரலல் டைரக்ஷன்ல வேற ஒரு ஜேர்னல்ல போகும் பொழுது அது நம்ம நிறைய டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சூழல்ல
1: இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை இதைத்தான் தவற விடுறாங்க.
0: டாக்டரேட் நான் தொடர முடியல, அது வேணா ஒரு இதா வச்சுக்கலாம். ரைட், ஓகே, நம்ம நேர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நேரம் பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? அவர் சவுண்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நல்லட்டிபாளையம் பட்டத்தண்டி பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நீங்க?
3: என் பேர் ஆறுமுங்க.
0: நீங்க சொல்லுங்க. அதாவது அன்னைக்கு பண்ணாம விட்டேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஃபீல் பண்றீங்க?
3: அன்னைக்கு வந்துங்க ஈபியில இருந்தேங்க. இது என்ன வேலைக்கு போட்டு கோயம்புத்தூர்ல டெலிபோன் ஆபீஸ் இருந்தேங்க.
0: சரிங்க.
3: அப்ப இது என்ன வேலைக்கு போட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூர் கோத்தனூர் ரோட வேலை இருந்தேங்க. மூணையும் விட்டு போட்டுங்க, கொஞ்சம் விவசாயம் பண்ணுங்க, அதுவும் போச்சுங்க.
0: ஓ, இதுதான் வந்து நீங்க ஃபீல் பண்ண விஷயம். பாருங்க, ஈபி இருந்திருக்காரு, ரயில்வே இருந்திருக்காரு, அதையும் விட்டு போட்டு விவசாயம் பண்ண போய் ரொம்ப இன்னைக்கு ஃபீல் பண்றாரு. ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம டீ கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசினோம். அதாவது அன்னைக்கு பண்ணாம விட்டேன் அப்படிங்கறத இன்னைக்கு ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப கலக்கலா பேசணும். இதோட நம்ம ஷோவை நாங்க சைன் ஆஃப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார் அண்ட்
1: பியூலா சாம்சன்.
0: இதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் 6:40 டீ கடையில வேறொரு டாபிக் உங்களுக்காக காத்திருக்கும். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் தொடரும்.
4: மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் தொடர்வது தமிழ் செய்திகள்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும்

0: ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய சிஎஸ்ஐஆரின் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த 3 எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளி துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், சக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மத்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40 விழுக்காடு அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல் படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல் படையினருக்கு இடையான 7வது சுற்று கூட்டத்தில் ஒருங்கிணைந்த

ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல்படையின் மேஜர் ஜெனரல் லுயாங் தின்ஹே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உறுதிமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த

பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு தரப்பு பின்னர் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேயர்களே, இனி கேட்கலாம் ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களை ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 17,455 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 12,899 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,130 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 12,829 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 17,459 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 12,203 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,155 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 11,569 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி 17,499 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 14,869 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,299 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,369 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். எதிர்பார்க்கப்படும் வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான முதல் கனமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரையாகவும்,

குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரையாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஒரு நாள் மட்டும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்கவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாகவும் தெளிக்கவும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளம் இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவவும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். உழவர் பெருமக்களை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பழப்பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி 27/8/2026 மற்றும் 28/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். கீழ்காணும் மதிப்பூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அவையாவன: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், பல வகை பழஜாம், பழரசம், தயார் நிலை பானம், ஊறுகாய், ஊறுகனி, தக்காளி கெட்சப். ஆர்வமுள்ளவர்கள் ₹1770 பயிற்சி முதல் நாளன்று செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 94-88-51-82-68. உழவர்களுக்கான அறிவிப்புகள் இதுவரை கேட்டீர்கள். இனி தொடர்வது

0: அண்மையில் கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடைபெற்ற உழவேத்தலை 8.0 கருத்தரங்கில் கலந்து கொண்டு கம்பத்தில் உள்ள தனது திராட்சை தோட்டத்தை எப்படி ஒரு வேளாண் சுற்றுலாத்தலமாக மாற்றினார், இதன் மூலம் இவருக்கு கிடைத்த வரவேற்பு எப்படி, இதை பற்றியெல்லாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் கம்பம் ஏ மனோகரன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
1: அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்ரோ டூரிசம்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் அண்டு மாடர்ன் ட்ரேட். நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தையும் இந்த நவீன வணிகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் தான் ஒரு அக்ரோ டூரிசம். சனி ஞாயிறானாவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. உண்மைதான், முன்னாடி காலங்கள்லாம் என்ன செஞ்சோம்னா ஒரு சுற்றுலானாவே என்ன செய்வோம்னா தாய்லாந்து ட்ரிப்பு, வியட்நாம் ட்ரிப்பு, இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தோம். அடுத்து அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய லோக்கல் ரிசார்ட் அதுக்கு ஓடிட்டு இருந்தோம்.

ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த காங்கிரீட் காடுகளில் வாழக்கூடிய நகர மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேர்களை தேடி தங்களுடைய அமைதியை தேடி இன்று கிராமப்புறத்திற்கு வெகு ஆவலாக வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் நாம் பயன்படுத்தணும். அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வியல் என்ன, பயிர் விளைவிக்கிறது மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகரத்து மக்கள் வந்து கிராமத்தில் வாழ்றதுக்குடைய மெயின் நோக்கமே காலையில் எழுந்திருச்சோன்ன அந்த குயிலுடைய இசை, அந்த மண்ணுடைய வாசனை, கிராமத்து அம்மையினுடைய அரைக்கக்கூடிய அந்த சமையலுடைய ருசி. மேலும் அங்கே அக்ரோ டூரிசத்துக்கு வரும்பொழுது உடனே அப்பொழுது பழுத்த பழத்தையும் அப்பொழுது காய்த்த காயையும் அந்த ருசி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவத்தை கிடைக்குதுங்க. இந்த அக்ரோ டூரிசத்தில் அனுபவம் கிடைக்குது. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கணுன்றதில் வந்து ஒரு முனைப்பு எப்படி வந்துச்சுன்னா ஐ ஹேட் பீன் மோர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த அக்ரிகல்ச்சர். 2000s விவசாயம் பண்ணணும்னு ஒரு பிளான் வந்துச்சு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசியில் வளர்ச்சி அதிகாரி, என்னதான் எல்ஐசியில் வேலை பார்த்தாலும் ரிட்டையர் ஆனால் விவசாயத்தை தொடணுன்ற ஒரு தீராத காதலில் தான் 2000s விவசாயத்தை ஆரம்பித்தேன். நான் விற்கிறது கம்பம், கம்பத்தில் ஒர 25 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணேன். வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா தென்னம்பரம்ன்றது எல்லா ஏரியாவும் வரும், அது ராம்நாடுலேயும் வரும், கோயம்புத்தூர்லேயும் வரும், எல்லா பக்கமும் வரும். ஆனால் எங்கள் கம்பம் வேலி பார்த்தீங்கன்னா திராட்சைக்கின்ற ஒரு அருமையான ஒரு கால சூழ்நிலைகள், மண் வளம், ஹியூமிடிட்டி எல்லாமே இருக்கும்போது அந்த திராட்சை பயிர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனதில் இருந்த ஒரு வெறியில் என்ன செஞ்சேன்னா இருக்கிற தென்னந்தோப்பு பூரா வெட்டினேன். என் தோட்டம் என்னென்னா ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில், கம்பம் டு குமுளி மெயின் ரோட்டில் இருக்குது. ஒரு 25 ஏக்கரும் தென்னந்தோப்பு வெட்டும் பொழுது எல்லா பேரும் வஞ்சாங்க. நீங்கள் படித்தவன் பாட்டை கெடுத்துனான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். நல்ல விளையக்கூடிய இந்த தென்னை மரத்தை வெட்டி இவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உடனே நான் வந்து அடுத்தது இந்த கம்பம் வேலிக்கு இந்த கால சூழ்நிலைக்கு திராட்சை பயிரிடுவோம். ஏன்னா கம்பம் வேலி திராட்சை தான் உங்களுக்கு 365 டேஸுக்குமே திராட்சை கிடைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் திராட்சை கிடைக்கும். எங்கள் திண்டுக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 மாதம் தான் கிடைக்கும். நாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் திராட்சை கிடைக்கும். கர்நாடகா பார்த்தீங்கன்னா 3 மாதம் திராட்சை கிடைக்கும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் திராட்சை கிடைக்கும். வேறஸ் இந்த அவர் கம்பம் வேலி வி ஆர் ஹேவிங் த 365 டேஸ் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் த கிரேப்ஸ். இதனால தான் எங்களுக்கு ஜிஐ டேக் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய கம்பம் திராட்சைக்காக தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. ஆக நான் பார்த்தீங்கன்னா அந்த 25 ஏக்கர் ஒரு ஆர்வக்கோளாறில் திராட்சையை பண்ணிட்டேன். திராட்சை சண்டாயத்தில் ஆரம்பித்தேன். 2001 நல்ல அருமையாக திராட்சை பண்ணேன். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 10 டன் 12 டன் எடுப்பேன், 12 டன்ஸ். ஆனால் என்னால் விளைய வைக்க முடியாது, தவிர அதுக்கு விலை வைக்க முடியல. ஐ கேன் நாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் தேர். ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணுறேன், எல்லா பேரும் வருவாங்க, சார் உங்கள் பஞ்சஸ்லாம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குவாங்க, ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவேன். என்னால் பார்த்தீங்கன்னா விளைய வைக்க முடியல, விளைவிக்கிறேன், நல்ல ஒரு 10 டன் 12 டன் கொடுக்குறேன் ஏக்கருக்கு, பட் ப்ரைஸ் இஸ் நாட் அ ஃபேர் ப்ரைஸ். ஈவன் ஐ எம் நாட் டச்சிங் த பிரேக் இன் பாயிண்ட் லெவல். அந்த பிரேக் இன் வரணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஏன் நம்ம மெயின் ரோட்டில் தானே இருக்கோம், என்னுடைய திராட்சையை விற்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்கு ஒரு தீர்வு என்பது பார்க்கும் பொழுது ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கன்னு சொல்லி நான் 2007 அக்ரோ டூரிசம் ஆரம்பித்தேன். என்னுடைய தோட்டத்தில் டெய்லி ஒரு 3000 பேர் 4000 பேர் வருவாங்க, உள்ளே வருவாங்க. என்னுடைய திராட்சையுடைய கல்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ் ப்ரூனிங் மெத்தட் டு தட் ஹார்வெஸ்ட் லெவல் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்க்குறாங்க, ஓ இதுதான் திராட்சையா, நான் திராட்சை மரத்தில் வருமா செடியில் வருமா கொடியில் வருமானு தெரியாமல் இருந்தோம், இங்கே வந்தோன்னு அந்த திராட்சை இருக்குது பரவாயில்ல அப்படின்னு எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா வாரவங்களாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ஒரு

0: ஒன் அவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு பெரிய தீர்வு கிடைச்சி, வெரி குட். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய டோர் ஸ்டெப்லேயே என்னுடைய திராட்சை விக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி எனக்கு.
1: Farm to city. விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
2: Farm to city. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: Farm to city.
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: Farm to city.
2: Fresh from the field.
1: Only on FM Rainbow 103 Coimbatore.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: அக்ரோ டூரிசம் நாம் ஒரு பயிர் விற்கக்கூடிய ஒரு விலை மட்டும் அந்த ஒரு அக்ரோ டூரிசம் அல்ல. அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல், நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், வாட் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் தேர், எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். உள்ள வரவங்க பார்த்தீங்கன்னா தேர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கு என்ன தீர்வு இருந்துச்சுன்னா என்னுடைய பொருளுக்கு நான் விலை வைக்கிறேன். இப்போ திராட்சை வந்து 1 கிலோ 70 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அதே திராட்சை கம்பத்தில் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்னுடைய மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திராட்சையை வாடிக்கையாளருக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பறித்து கொடுக்கணும். அந்த குறைஞ்ச ரேட்டில் என்கிட்ட வாங்குறது 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அங்கே கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆக என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்தன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. விலை குறைவாக கொடுத்த திருப்தி இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் கெய்னிங் சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் வைனியார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்த நிலையை நான் சிந்தித்தேன், சரி இனி வந்து இதை விடக்கூடாது, இதை சிக்கனை பிடிக்கணும்னு சொல்லி இதுக்கு அடுத்து வேல்யூ ஆர்டர். அந்த வேல்யூ ஆர்டர் வரும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இது ஒரு கன்வர்ஷன் கிடைச்சி என்னுடைய கிரேப்ஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஒயின் பண்ணுறேன். இந்த ஹோம்மேட் ஒயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம்மேட் ஒயினை விற்கிறேன். நான் நல்ல குவாலிட்டியான ஒயின் விற்கிறேன். என் ஒயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 520, பட் இட் இஸ் அ மோர் ப்ரீமியம் ஒயின். எனக்கு அவர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்டன் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் லெவல், நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய திராட்சையை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேப்ஸ் ரெசின், ஐ எம் கன்வெர்ட்டட் டு ரெசின். அந்த ரெசின் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு நாளைக்கு மினிமமாக வந்து ஒரு 10 கிலோ ரெசினை விற்கிறேன், 10 kg ரெசின் விற்கிறேன். அடுத்து என்னுடைய வைன்யார்டில் உள்ள வரவங்க வரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தை உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டெம்ட்டாக வாங்க. ஏன்னா திராட்சை எப்படி பார்த்துட்டே இப்போ பழமாக இருக்கு இல்லையா, பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன செய்வேன்னா வரக்கூடிய குழந்தைகள் வந்து என் குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பவுலில் அப்போ பறிச்ச திராட்சையை வாஷ் பண்ணி ஒரு ஸ்மால் பவுலில் உள்ள ஒரு ஸ்டிக் போட்டு வரவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க அந்த குழந்தைக்கு அந்த திராட்சையை கொடுக்குறோம் இல்லாமல் வரக்கூடிய பேரண்ட்ஸும் அந்த திராட்சையை சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் இட் வில் அட்ராக்ட். உடனே என்ன செய்வாங்கன்னா வாங்குறவங்க எனக்கு 1 கிலோ வாங்குறவங்க 3 கிலோ வாங்குவாங்க, 3 கிலோ வாங்குறவங்க 5 கிலோ வாங்குவாங்க. ஆக நான் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது சர்வீஸ் தான் பார்த்தேன். என்னுடைய அக்ரோ டூரிசத்தில் உள்ளே வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 500 கிலோ. சனி ஞாயிறுனா இது 1.5 டன் ஒரு நாளைக்கு. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய கஸ்டமர் 10,000 பேர் வராங்க உள்ள. ஆனால் என்ன தெரியுங்களா, இதுவரை விளம்பரமே பண்ணலை. இட் இஸ் ஆல் வேர்ட் ஆஃப் மவுத். ஏ சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் இஸ் அ குட் அட்வர்டைசர். இதுவரையும் நிறைய பேர் கேட்பாங்க எந்த விளம்பரம் பண்ணலையேன்னு. எந்த விவசாயமே பார்த்தீங்கன்னா விவசாயத்தை மட்டும் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி மீகர் பர்சன்டேஜ் தான். அந்த சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா மீகர் பர்சன்ட் தான். நாம் அதை என்ன செய்யணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போனால் அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடட் என்னன்னு பார்க்கணும். இல்லை நாம் ப்ரொடியூசர் மட்டும் கூடாது, நாம் ஒரு ட்ரேடராக மாறணும். அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஏரியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும். பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். தி க்ரானிக் ப்ராப்ளம் இஸ் மார்க்கெட்டிங்.
2: ஆரம்பிக்கலாமா?
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத,
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனம்.

0: உயிரினங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
1: என்னன்னு தெரியுமா?
0: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
2: மார்க்கா சொல்லு.
0: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
1: எப்பமா?
0: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன் மிஸ் இட்.
3: இந்த மார்க்கெட்டிங் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விவசாயம் ஜெயிக்கலாம். எனக்கு எப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களை பிறகு அக்ரோ டூரிசம்னு வரும்போது தாவரே சார் தான் எனக்கு வந்து குரு. அவரை பார்த்து நான் ஆரம்பிச்சேன். தமிழ்நாட்டில் அனைமன் நான் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இது அவர் 2005 ஆரம்பித்தாங்க, நான் 2007 ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 4 crores. நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா திராட்சையை வெளியில் கொண்டு போய் விற்றதே இல்லை. எனக்கு 25 acres இருக்குது. 25 acres திராட்சையுமே நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ளே வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்குறேன். கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன செஞ்சேன்னா, இவ்வளோ பேர் வராங்க இல்லையா, அடுத்த நிலைக்காகவே ஒரு அட்வென்ச்சர் பார்க் வச்சேன். நான் கம்பம்வேலியில் வந்து மெயினாக ஜான் பென்னிக்கு அவர் தான் முல்லைப்பெரியார் டேம் கட்டினார். அந்த முல்லைப்பெரியார் டேம் கட்டினால தான் ஒரு 5 districts தண்ணி வந்தது. அந்த தண்ணி வந்த பின்னாடி தான் அந்த 5 districts நல்ல ஃபெர்டைலாக இருந்துச்சு. அந்த ஃபெர்டைலான பின்னாடி தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறுச்சு. இதை நான் என்ன செஞ்சேன்னா, என்னுடைய தோட்டத்தில் ஒரு ஏக்கர் இந்த முல்லைப்பெரியார் டேம் வர்றதுக்கு முன்னாடி அந்த 5 districts எவ்வளவு வந்து வாழ்வாதாரம் குறைவாக இருந்தது, எவ்வளவு நிறையா இருந்துச்சு. அது ஒரு கான்செப்ட், ஒரு ஹேக்டர்ஸ்லாம் வச்சு கான்செப்ட். இந்த முல்லைப்பெரியார் டேம் கட்டின பின்னாடி உள்ளே வந்த பின்னாடி ஒரு பெரிய ஒரு கேவ் மாதிரி வச்சுருக்கேன். அது உள்ளே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா முல்லைப்பெரியார் டேமுடைய மினியேச்சர் உள்ளே வச்சு, முல்லைப்பெரியாருடைய பென்ஸ்டாக் எல்லாமே வச்சு, அந்த ஜான் பென்னிகுக் ஒரு ஸ்டேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பெண்ட் மோர் தன் 15 lakhs பெரிய செலவு வச்சு. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணிக்கு வந்தனால இவ்வளவு தண்ணி வசதி இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள அப்புறம் பேடி ஃபீல்டிலிருந்து எல்லாமே காமிக்கிற ஒரு மாடல் எல்லா வசதியும் காமிச்சிட்டு உள்ள லானு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் உள்ள பிளேயிங் ஏரியா எல்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுறேன்னா வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். வெரி மீகர் அமௌண்ட். ஏன்னா ஒரு கிராட்டிடியூட்டை வந்து நான் பெண்ணிக்கு கொடுக்கணும். அந்த கிராட்டிடியூட் பெண்ணி கொடுக்கும்போது எல்லா பேரும் பார்க்கணும்னு இருக்காதா? மகாபாரதத்தில் கர்ணன் கிராட்டிடியூட்டோட வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நான் இந்த பெண்ணி கொடுக்கனால தான் அந்த விவசாயமே இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் நல்லா இருந்திருக்கேன்னா அவர்னால தான் சொல்லி அவருக்காக ஒரு பெரிய ஸ்டேச்சு வச்சேன். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க். விவசாயம் பாதிக்கூடாது, அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா விவசாயத்துக்கு மேலே எங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 9 adventures மேலே ஜிப்லைனு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிளு கீழே விவசாயம் நடக்கும். அது பாதிக்கவே பாதிக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வரக்கூடிய அக்ரோ டூரிஸ்ட்டுக்கு அடுத்த நிலை கொண்டு போவோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே இந்த செல்லில் தான் உட்காந்துட்டாங்க. எல்லாமே இப்போ செல்லு இல்லாதவர்கள் செல்லாதவர்கள். இந்த குழந்தையின் தோட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஏறிச்சுன்னா 9 adventures பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா கிரியேட் ஆகுது. உள்ளே ஹார்ஸ் ரைடிங் வச்சுருக்கேன், உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிக் பேட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு அடுத்த நிலை. இந்த அக்ரோ டூரிசம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா இந்த விவசாயம் என்பது நஷ்டமான தொழில்ன்றத விட்டுட்டு இந்த விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
4: வாரம் முழுக்க பரபரப்பா வேலை செஞ்சுட்டு வாரக்கடைசியில எங்காவது போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது நாம தேர்ந்தெடுக்கிறது அது பெரும்பாலும் இயற்கை சார்ந்த இடங்களா தான் இருக்கும். அதுவும் நமக்கு அருகில் இருக்கக்கூடியது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விடுமுறை மாதிரியும் அதே சமயத்துல ஒரு வகையில விவசாயத்தை பத்தின விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு இடமா தான் நாம தேர்ந்தெடுக்கிறோம். அது மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் தன்னோட திராட்சை தோட்டத்தை மாத்தியிருக்காரு கம்பத்தை சேர்ந்த மனோகரன் அவர்கள். தன்னோட தோட்டத்தை வேளாண் சுற்றுலா தலமா எப்படி மாத்தினாரு, இதன் மூலம் அவருக்கு கிடைத்த வருமானம் என்ன, வரவேற்பு எப்படி இருக்கு, இவரை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இன்னும் பல விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு வேளாண் சுற்றுலா தலமா அவங்களோட தோட்டத்தையும் மாத்தலாம் அப்படிங்கிற கருத்தை பகிர்ந்துகிட்டாரு. நிகழ்ச்சி அண்மையில் கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடைபெற்ற

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது.

0: பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8222046949
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: சிங்க ராகுல் நம்பியார்.
1: ஸ்வப்னங்கள் கண்ணெழுதிய மல்ய கன்யகே,
0: ஓணம் ஸ்பெஷலா நான் வந்து உங்களை சந்திக்க போறேன். அண்ட் எல்லா மலையாளியும் எல்லா தமிழ் ஆள்காரிக்கும் ஞான் ஓணாசம்சுகள் பரையன் வருந்துണ്ട്. சோ லிசன் டு FM ரெயின்போ 103.
2: திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்கு பெறும் சிறப்பு நீர்முகம்
0: கண்டிப்பா கேட்க மறந்துடாதீங்க.
3: 8 மணி தொடர்வது செய்திகள்.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளை அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும்

அவர் குறிப்பிட்டார். வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல்பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: Benchmark domestic equity indices ended in a positive zone today. The Sensex surged to 87 points to close at 77,656. The Nifty advanced 115 points to settle at 24,334. In men's cricket, host Sri Lanka were 265 for 8 against India in their first innings as rain forced early stumps on day 3 of the Colombo Test. Sri Lanka are trailing by 238 runs. Earlier, visitors declared their first innings at 503, powered by Dhruv Jurail and Devdutt Padikkal centuries. India are currently leading the two-match series 1-0. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Uttar Pradesh, Uttarakhand, Bihar, Chhattisgarh and East Rajasthan tomorrow. Meanwhile, parts of Delhi NCR witnessed light to moderate rain during the day. IMD has said that cloudy sky conditions will continue to prevail over Delhi. And now, before we end the bulletin, the headlines once again. UPI completes a decade, making India a global leader in digital payments with world's largest real-time payment system. Prime Minister Narendra Modi hails the platform's remarkable reach and scale, terming it a matter of pride for every Indian. Defence Minister Rajnath Singh says missile technologies developed by DRDO to be used by Indian companies to boost domestic production. National Security Advisor Ajit Doval and Chinese Foreign Minister Wang Yi hold special representative talks in Beijing on boundary issues and improvement of ties. Commerce and Industry Minister Piyush Goyal pitches the country as a global data center hub, highlights $200 billion investment commitments from global hyperscalers. And in men's cricket, host Sri Lanka trailed by 238 runs against India. And that's all in the news at 9. Good night.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேரம் 9:16. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இதமான இரவு வணக்கம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள், மனதை மகிழ்விக்கும் மென்மையான பாடல்கள், இனிமையான நினைவுகளையும் இளமை காலத்தையும் இன்றும் நினைவூட்டும் இன்னிசை பாடல்கள். இது மனதை வருடும் மயிலிறகு பாடல்கள் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது உங்கள் நான் ஆர்ஜே பியூலா சாம்சன். காதல் மனதில் மலரும் போது உலகமே புதிதாக தோன்றும். அந்த இனிய உணர்வுகளையும் மனதின் துள்ளலையும் அழகாக வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். மனதை சொக்கும் இனிமையான காதல் உணர்வுகளுடன் மென்மையான இசையையும் மனதை வருடும் வரிகளையும் தாங்கி வருகிறது. பாக்தாத் திருடன் திரைப்படத்திலிருந்து. இசை கோவிந்தராஜலு நாயுடு, பாடலாசிரியர் மருதகாசி, பி சுஷிலா பாடியது.

தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம் சொக்குதே மனோ

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயிலரங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் இரண்டு உள்ளங்கள் இணையும் தருணம் மிகவும் அழகானது. அந்த இணைப்பில் அன்பும் நம்பிக்கையும் பாசமும் நிறைந்திருக்கும். கைகள் இணைவது போல மனங்களும் இணையும் இனிய உணர்வை அளித்தருகிறது இந்த பாடல். மயிலரங்க நிகழ்ச்சி தரும் பாடல் கடன் வாங்கி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து. இசை எஸ் ராஜேஸ்வர ராவ், பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையாதாஸ், பாடியோர் ஏ எம் ராஜா, பிலீலா.
1: நஞ்சமடை உனக்கு உற்ற வழி காட்டுவான். நமஸ்சிவாயம், சிவாய நமோ.

யாரோ பெண் குரல் கேக்குதுங்களே, என் பையனுக்கு பெண் குரல் கிடையாதுங்களே. இது பக்கத்து விட்டு ரேடியோ பாடுது, நான் போய் கூட்டிட்டு வர்றேன். நானும் வரணுங்களே. எதுக்குங்க, நீங்க எப்படி உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வர்றேன். கணவன் சொல்லி

0: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103.3
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு

0: சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண்ணு எல்லாருக்கும் வெள்ளையா தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
1: தேரில் ஊணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.

FM இங்க எல்லாமே தூள. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். சலங்கையின் ஓசை, அதன் இனிய ஒளியாலும் துள்ளலான இசையாலும் நம்மை மகிழ்விக்க வருகிறது மயிலிறகு தரும் அடுத்த பாடல். பாடலின் ஒவ்வொரு வரியிலும் உற்சாகமும் இளமையின் துடிப்பும் நிறைந்திருக்கிறது. கேட்கும் போதே மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் தன்மை இந்த பாடலுக்கு உண்டு. பழைய பாடல்களின் இசை அழகை நினைவூட்டும் அருமையான பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கனதாசன், எஸ் ஜானகி பாடியது.

0: சிங்க ராகுல் நம்பியார்.
1: சொப்னங்கள் கண் எழுதிய மல்ச கன்யகே.
0: ஓணம் ஸ்பெஷலா நான் வந்து உங்களை சந்திக்க போறேன். அண்ட் எல்லா மலையாளியும் எல்லா தமிழ் ஆள்காரிக்கும் ஞான் ஓணாசம்சுகள் பറയാൻ வருந்துണ്ട്. சோ லிசன் டு FM ரெயின்போ 103.
2: திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்குபெறும் சிறப்பு நீர்முகம்.
0: கண்டிப்பா கேட்க மறந்துடாதீங்க.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேரம் 9:30. வார்த்தைகள் பேசாத இடத்திலும் கண்கள் பல கதைகளை சொல்லிவிடும். அன்பு, ஏக்கம், பாசம் என பல உணர்வுகளுக்கு கண்களே மொழியாகின்றன. சொல்லாமல் சொல்லும் அந்த அழகிய உணர்வுகளையும் கண்களின் மொழியையும் இசையாக்கியுள்ள இனிமையான பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. இசை ஆர் சுதர்சனம், பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோர் ஏ எம் ராஜா, பி சுஷிலா.

நேரம் 9:34 நிமிடம். மயிலரக நிகழ்ச்சியில காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். சில உணர்வுகள் நம் மனதில் புதிதாய் மலரும் போது வாழ்க்கையே அழகாக தோன்றும். அப்படிப்பட்ட புதிய காதல் உணர்வுகளை அழகாக சொல்லும் பாடல் இது. இதயத்தில் தோன்றும் மகிழ்ச்சியையும் இனிமையையும் பாடல் வரிகள் பிரதிபலிக்கின்றன. காலங்கள் கடந்தாலும் கேட்க கேட்க இனிமை தரும் பழைய இசை பொக்கிஷம் இந்த பாடல். மாமன் மகள் திரைப்படத்திலிருந்து இசை எஸ் வி வெங்கட்ராமன், ஜிக்கி பாடியது.

0: தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. ஆனந்தம் நிறைந்த மனதிற்கு உலகமே அழகானதாக தோன்றும். மகிழ்ச்சி மனதில் இருந்தால் எங்குமே ஆனந்தம்தான். அந்த உற்சாகத்தையும் வாழ்க்கையின் இனிமையையும் கொண்டாடும் பாடல். கேட்கும் ஒவ்வொரு முறையையும் மனதில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் பாடல். பலராமன் திரைப்படத்திலிருந்து கந்தசாலா பாடியது, இசை டி ஏ கல்யாணம்.

0: சிங்க ராகுல் நம்பியார்.
1: ஸ்வப்னங்கள் கண்ணெழுதிய மல்ச கன்யகே.
0: ஓணம் ஸ்பெஷலா நான் வந்து உங்களை சந்திக்க போறேன். அண்ட் எல்லா மலையாளியும் எல்லா தமிழ் ஆள்காரிக்கும் ஞான் ஓணாசம்சுகள் പറയാൻ வருந்துണ്ട്. சோ லிசன் டு FM Rainbow 103.
2: திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்குபெறும் சிறப்பு நீர்முகம்
0: கண்டிப்பா கேட்க மறந்துடாதீங்க.

9:43 மயிலரங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. வானத்தை போல உயர்ந்த கனவுகளும் மனதில் நிறைந்தால் வாழ்க்கை சிறக்கும். உற்சாகமும் வீர உணர்வும் கலந்து வரும் இனிமையான பாடல் இது. பழைய திரை இசையின் தனித்துவமான மனத்தை இந்த பாடலில் உணரலாம். இசையும் வரிகளும் இணைந்து கேட்பவர்களை வேறொரு காலத்திற்கு அழைத்து செல்லும் ராஜா தேசிங்கு திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடல் ஜி ராமநாதன் இசை, பாடியோர் சீர்காழி கோவிந்தராஜன், ஜிகி.

நேர்களே, இன்னைக்கே மெலடி வீட்டுகள் நிகழ்ச்சி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ்க்கான சிறப்பு நேயர்கள் விருப்பமாக விளம்பரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னரா இருந்தா மெலடி மேட்டுகள் நிகழ்ச்சியில தாராளமா பங்கெடுத்துக்கலாம்.

நேரம் 9:51 மயிலரக நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. மனம் மகிழ்ச்சியில் துள்ளும் போது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் இனிமையாகும். அந்த மகிழ்ச்சியையும் காதலின் துள்ளலையும் உணர்த்தும் பாடல் இது. இசையும் உணர்வும் ஒன்றாக இணைந்து மனதை வருடும். கேட்கும் போதே நம்முடைய மனமும் அந்த இசையோடு சேர்ந்து ஆடத் தொடங்கும். புனர்ஜென்மம் திரைப்படத்திலிருந்து பாடல், ஜிக்கி எஸ் ஜானகி பாடியது.

9:55. கண்கள் சந்திக்கும் போது சொல்லப்படாத பல உணர்வுகள் வெளிப்படும். ஒரு பார்வையிலேயே மனதில் இருக்கும் அன்பை உணர்த்திவிட முடியும். கண்களின் அமைதியான உரையாடலை அழகாக பாடலாக்கியிருக்கிறது இந்த பாடல். காதலின் மென்மையான உணர்வுகளை மனதில் பதிய வைக்கும் இனிய பாடல் மாங்கல்ய பாக்கியம். திரைப்படத்திலிருந்து மயிலிறகுத்தடும் நிறைவு பாடல் இசை ஜி ராமநாதன், பாடலாசிரியர் தஞ்சை என் ராமயதாஸ், பாடியோர் சீர்காழி கோவிந்தராஜன், பி சுஷீலா.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இதமான இரவு வணக்கம். மீண்டும் சொல்லிட்டு மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சிக்குள்ள இணையிறது உங்கள் நானார்ஜி பியூலா சாம்சன். இன்னைக்கு மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சி சூப்பரா ஜாலியா தொடங்கியாச்சு. யாருங்க பேசலாம் அப்படின்னா ஹீரோ டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ் ரெடியா இருப்பீங்கன்னு தெரியும். சோ போன் எடுங்க 0422 அப்படிங்கிற முன்னிப்பினோட 2312 101 அல்லது 2316 3 1 2 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. புதிய நேயர்களை அன்போட வரவேற்கிறோம் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சிமுத்து.
1: பேச்சிமுத்து, என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
2: துக்கல் நின்னு போச்சு படத்துல இருந்து மேடம், தங்கச்சங்கே மின்னும் பைங்களே.
1: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: தங்கச்சங்கே மின்னும் பைங்களே தானே கொஞ்சையதோ இனி தஞ்சம்

0: மெலடிமிட்டுகள் நிகழ்ச்சியில ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ் ஜாலியா வந்து உங்களுடைய விருப்பப்படலை கேட்கலாம். 1981 92 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இணையக்கூடிய இணையர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ஈரோடு முத்தமலையம் நான்கில் இருந்து சிவகுமார்.
0: சிவகுமார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: உன்னை நான் சந்தித்தேன் படம்.
0: ஓகே.
1: பாடல் தேவன் தந்த வீணை.
0: ஓகே, பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண்ணு எல்லாருக்கும் வெள்ளையா தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
0: தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி

பாடிக்கிட்டே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நம்ம எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைவு. நேரம் 10:24 நிமிடம். மெல்லடிமிட்டுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மெல்லடிமிட்டுகள் நிகழ்ச்சி சிறப்பா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ்க்காக வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனரா இருந்தீங்கன்னா இப்ப தாங்க நான் ரேடியோ ஆன் பண்றேன், கால் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க அங்க நினைக்கிறது எனக்கு இங்க கேக்குது. ஸோ நீங்க கால் பண்ண

0: வணக்கம் வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
1: அரசலூர் சுப்பிரமணிங்க.
0: சுப்பிரமணி, என்ன படத்துல பாடல் வேணுங்க?
1: முந்தான முடிச்சுல இருந்து விளக்கு வச்ச நேரத்துல.
0: ஓகே, பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:29 எலிமெண்டுகள் நிகழ்ச்சியில் இணை குடிநேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க?
1: இடக்காலர் ரங்கநாதன் பேசுறேன் மேடம்.
0: ரங்கநாதன் என்ன படத்துல அந்த பாடல் வேணுங்க?
1: மேடம் சங்கர் குரு படத்துல இருந்து காக்கச்சிட்டு போட்டேன்.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

FM இங்க எல்லாமே தூளு. நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். மெல்லட்டு மெட்டுகள் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம். ஹலோ.

0: வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: பரமசிவன்.
0: பரமசிவன், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: விக்ரம் படத்துல இருந்து வனிதாமணி வாங்கணும்.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு.
2: கண்ணே பொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன தவிக்குது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ஈரோடு மூலப்பாளையத்துல இருந்து சிவகுமார் பேசுறேங்க.

0: நேரம் 10:43 நிகழ்ச்சியில் எனக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாரு இருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேன்.
0: என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: படம் வந்து நினைவெல்லாம் நித்யா.
0: ஓகே,
1: ரோஜாவை தாலாட்டும் ஜெனரல்.
0: ஓகே.

0: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103.3
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
0: தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்
1: நாளை காலை 10 மணிக்கு ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி மலையாள கரையோரம்.

நேரம் 10:55 நேயர்களே, இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 காலை தன்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 120 அதிகாரம் நடுவு நிலைமை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முகமது இலியாஸ் பிலாலி. அதனைத் தொடர்ந்து சித்ரா, நாகூர்யம் ஹனீஃபா, ஜிக்கி, பி சுஷீலா, எல் ஆரீஸ்வரி ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைவு, 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 கொஞ்சம் கிளி பேபி சித்தாரா, தொடர்ந்து நம்மை சுற்றி சேவை செய்திகள் இடம்பெறும், 8:02 ரெயின்போ வைப்ஸ், 8:30 ரெயின்போ வைப்ஸ் தொடர்ந்து கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ வழங்குகிறார் சௌமியா, 10:02 போவோமா ஊர்கோலம் ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி மலையாள கரையோரம் திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்குபெறும் சிறப்பு நேர்முகம், 11:02 இன்றைய நேயர் 11:30 இலக்கிய சோலை வாமன திருவோண திருவிழா இலக்கிய பேருரை வழங்குபவர் மகேஸ்வரி சர்க்குரு, நண்பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஓணம் ஸ்பெஷல் லைவ் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. ஒரு மணிக்கு லஞ்ச் டைம், 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அட்டப்பாடியில் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நடத்திய பயிற்சி முகாமின் வானொலி தொகுப்பு, 3:02 கிராமபோனும் 103 நேயர் விருப்பம், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:02 மயக்கும் மாலை, 5:02 சித்திர செவானம், 6:00 பூச்செண்டு, 6:40 டீ கடை, 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 11 அங்கக நுண் கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா சண்முகம் அவர்கள். 8:05 மியூசிக் பை த பே சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 9:15 மயிலிறகு, 10:00 மனதோடு ரெயின்போ, 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்களே, இனி கேட்கலாம் வெதர் அப்டேட். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 28°C குறைந்தபட்சமாக 23°C இருக்கு. திருப்பூரை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக 30°C குறைந்தபட்சம் 24°C இருக்கு. ஈரோடு பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் 32°C குறைந்தபட்சம் 25°C இருக்கு. ஊட்டியை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் 21°C குறைந்தபட்சம் 17°C இருக்கு. பாலக்காடு பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் 28°C குறைந்தபட்சம் 24°C இருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது சென்னை மெட் சென்டரிலிருந்து கிடைச்ச வெதர் அப்டேட்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:00, ஒரு நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனிமையான பாடலுடன் உங்களுடன் ஆர் ஜே கண்ணன். நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் வா என்ற வார்த்தையில் என்ற சொல்லில் தூங்குகின்ற பாடல்கள் அணிவகுத்து காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.

மாலை நேரங்களில் மழை நம்மை நனைத்து போகும்போதும் அந்த மழை காற்று படும்போதும் காலையில் வெயில் அடிக்கிறது, மாலையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த பாடலும் இந்த இரவு நேரத்தில் நமது தூக்கத்தை வரவைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த பாடல் இருக்கும். அந்த பாடலை வெளிவந்த நேரங்கள் இந்த பாடலை பாடி பார்த்துருப்போம். மேடைகள் கச்சேரிகளில் இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா இசையில வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான்.

வா என்ற எழுத்தில் துவங்குகின்ற பாடல்கள் தான் மனசுமயம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கலங்கரை காத்திருக்கின்றன. முதலில் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்ததா வா வா வஞ்சி இளமானு என்ற பாடல் தான் கேட்க போறோம். குரு சிஷ்யன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

அன்பு மனங்களுக்குள் இருந்துவிட்டால் வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியாக வா வா வஞ்சி இளமானே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அந்த கால நினைவுகளையும் அந்த பாடலுடைய இசையையும் கொஞ்சம் கேட்டு ரசிச்சிருப்போம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் தான் அந்த பாடல். நான் ஒன்னே நினைத்தேன் நேற்று ராத்திரி நூலாட்டம் இழைத்தேனே அப்படின்னு அந்த ஒரு அன்பை காதல மனசுகளை நினைச்சு பார்க்கும்போது இப்படி கவிஞருடைய கற்பனைகள் இருக்குங்கிறது அந்த பாடல்கள் இருக்கும். ஆசைகள் எனக்கும் அங்கங்கே சிறக்கும் ஆளைத்தான் அசத்துவதேன் நான் கூட தவித்தேன் வேறு மாதிரி பாலாட்டம் கொதித்தேனே அப்படின்னு சொல்லுவோம். நூலாட்டம் இழைத்தேனே பாலாட்டம் கொதித்தேனே என்ற அவருடைய ஐகானிக் வரிகளும் இந்த பாடல இருக்கு. அந்த பாடலை ரசிச்சு நம்ம கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததா வா வா அன்பை பூஜை உண்டு அந்த பாடல் தான் கேட்க போறோம். ஈரமான ரோஜாவை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில்

நேரம் இரவு 11:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்ட பாடல் நீளம் பூத்த பார்வைகள், 100 கடிதம் போட்டது, நீயும் நானும் சேர்ந்திட, நேரம் பொழுது கேட்டது. அதுல கவிஞர் அழகான ஒரு வார்த்தைகள், மலரை வண்டு மொய்த்திட, மாதம் தேதி ஏது, மீனமேஷம் பார்ப்பதோ, காதல் தோன்றும் போது அப்படின்ற கால நேரங்கள் இல்லை. அதை வந்து அன்பு மனங்கள் எப்பொழுது அவங்க அன்பை பரிமாறிக்கொள்ளும் போது அந்த உறவு அழகா போக்கும் எழுதியிருப்பாரு. அதுல அவருடைய ஐகானிக் வரிகள் இருக்கு, காலை மாலை இயங்கினேன், கையில் நானுனை வாங்கினேன், நீயும் நீ அல்ல, நானும் நான் அல்ல கண்ணா அப்படின்னு சொல்லி பாடல் முடியும். சிறகை விரித்தது வலம் வரத்தான் அப்படின்னு

பள்ளி பாடல் கேட்டுப்போம், பாடி பார்த்திருப்போம். இளையராஜா அவர்களுடைய இசையில வாலியினுடைய பாடல் வரிகள் தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில வா வா அப்படின்னு அந்த இரு சொற்கள்ல தொடங்கிய வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த பாடல் ஒலிபரப்பாம இருந்தா எப்படி அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. வா வா அன்பை பூஜை உண்டு, அதற்கு அப்புறமா வா வா அன்பே அன்பே அந்த பாடல் தான் கேட்க போறோம். அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், சித்ரா குரல்கள்ல.

இரவு நேர மெலடிகள் அப்படின்னு ஒரு வரிசை இருந்தால் இந்த பாடல் கண்டிப்பாக இருந்திருக்கும். கேட்டு பாடல் வாலியர்களுடைய வரிகளில் இளையராஜாவினுடைய இசையில அந்த பாடல் உன் வண்ணம் என் எண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசம் அந்த வரிகள் பாடல்ல சில சில இடங்களை ரிப்பீட் ஆகி வரும்போது அதை கேட்பதற்கு மனசு தோண்டிட்டே இருக்கும். நீ வாழத்தானே நான் வாழ்கின்றேன் நானே நீயின்றி ஏது பூ வைத்த மானே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கவிதை வரிகள் அந்த அன்பை நிறைத்து நிறைத்து எழுதியிருக்கும் அவருடைய கற்பனையும் அந்த பாடலோட இசை துவங்கிய விதமும் இடை இசை எல்லாமே நம்ம பாடலில் பல முறை கேட்டுருந்தாலும் ஒரு முறை இந்த இரவு நேரத்தில் கேட்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் புது கவிதை படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல்

உயர்த்தி போகும்போது அந்த ரணங்கள் எப்படி இருக்கும்னு அந்த பாடல் வழிகளில் ஒரு கதையாக சொல்லியிருப்பாரு கவிஞர் வைரமுத்து அவர்கள். இளையராஜனுடைய இசை கேட்கவே வேண்டாம். அந்த தெருவெங்கும் ஒளிவிழா தீபங்களின் திருவிழா என்னோட ஆனது, அதனால தீபாவளி அந்த வெளிச்சமான ஒரு நாளில் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன இருளான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத அந்த பாடல் வரிகளை அழகாக அதில் சொல்லியிருக்காரு. முதல் வரிகளில் அந்த குழந்தையினுடைய தாராட்டும் அந்த அன்பையும் பற்றி சொல்லிட்டு, அதில் சுகம் உன் கண்கள் போதும் சின்ன பாதம் நடந்ததால் வலியும் தீர்ந்தது வழியும் தெரிந்ததுன்னு சொல்லியிருப்பாரு மலேசிய வாசன். அந்த பாடல் வரிகளை ஒவ்வொரு இடத்துல அழகழகாக கொஞ்சம் ரசிச்சு பாடிப்பாங்க சொல்லலாம். அதில் என் வானிலே ஒரு தெய்வ மின்னல் வந்தது, அது என் நெஞ்சினை கிள்ளிவிட்டு சென்றது, பாவை பூவை காலங்கள் காக்கும், அந்த காதல் ரணங்களை சிரித்து மறைத்து மூடுவேன் சிரித்து வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் நினைவுகளப்படுத்தி சொல்லியிருப்பாரு. அந்த பாடலை கேட்டு ரசம் இசையோடு கேட்பதற்கு அந்த பாடல் மிகுந்த இனிமையாக தான் இருந்தது. நேரம் இரவு 11:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் என்னது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. வா என்ற எழுத்தில் தூங்குகின்ற பாடல்கள் தான் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு அலங்கரிச்சிட்டு இருக்கு. நிகழ்ச்சியிலே கேட்கவிருக்கும் பாடல் காத்திருக்க நேரமில்லை படத்துல இருந்து பாடலும் வா காத்திருக்க நேரமில்லை என்ற பாடல் தான் கேட்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களின்.

மெல்ல அடியெடுத்து நடந்து வைத்து பாடுவதைப் போல அந்த பாடல் மெட்டுகள் அமைந்திருந்தது. அந்த பாடல் மெட்டினுடைய வரிகளை வாலி அவர்கள் எழுத இளையராஜனுடைய இசையில்தான் பாடல் கேட்டோம். மாலை மணி ஐந்தடித்தால் மாந்தான் உன்னை தேடி வரும். அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க காலேஜ் முடிஞ்சு அவங்க சந்திப்பாங்க, அது போல அந்த காட்சி இருப்பதனால அப்படி எழுதிப்பாரு. காவல் ஒன்று போட்டு வைத்தால் கால்கள் அதை தாண்டி வரும். அன்பே நீல வண்ணம் வானை என்றும் நீங்கிடாது, மீட்டும் விரல் இல்லாது வாழ்வதேது வீணையானது அப்படின்னு ஒரு தத்துவத்தை எழுதிப்பாரு. விரல்கள் இல்லாமல் வீணையை மீட்டுவது என்ன அர்த்தம்? நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கின்ற அந்த காதல் நெஞ்சத்தினுடைய அந்த இன்பங்கள் தான் பாடல் வரிகளாக கேட்டோம். நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்க போற பாடல் ராஜாதி ராஜா படத்திற்காக மனோ எஸ் பி சைலஜா குரல்கள் பாடல் வா வா மஞ்சள் மலரே.

வா வா மஞ்சள் மலரை, காதல் முடிந்த பிறகு அது ஒரு கல்யாணம் அப்படிங்கறது அவங்க மனசுல தோணக்கூடிய விதமான காதல்களே ஒரு கற்பனை காட்சியாக உண்மை இருக்கும். அத வரிகளா அழகா எழுதியிருப்பாரு. இந்த பாடலுக்கான வரிகள் பார்க்கும்போது இளையராஜா அவர்கள் தான் இந்த பாடலுக்கான இசையும் பாடல் வரிகளையும் அவங்க தான் எழுதியிருக்காங்க. தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு, பந்தல் அலங்கரித்து பாவை உன்னை அமர வைத்து, அம்மி அதை மிதித்து அரசாணி பூட்டி வைத்து, அருந்ததியை சாட்சி வைத்து அழகு மஞ்சள் கயிறு எடுத்து, கல்யாணமாகும் காலம் வரும், எல்லோரும் காணும் நேரம் வரும், என்ன சொல்லுற ஆஹா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இணைப்பது எஸ் பி சைலஜா மனோகுரல்கள். அந்த பாடல் இனிமேல் பாடலுடைய இட இசை எல்லாமே இந்த இரவு நேரத்திற்கான இசையாக இருந்தது.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு இடம்பெற்ற பாடல் குறித்து நேயர்கள் என்ன கருத்து சொல்லிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்க, முகநூல் பக்கத்துல பாத்துக்கலாம். முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வா வெண்ணிலா பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்கள் எல்லாம் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சுரேஷ் பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி சாய் யாஷ் யாதேஷ் கோவனூர் அப்படிங்கிற இடத்துல அனுப்பியிருக்காங்க. இரவு வணக்கம் பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான பாடல்கள் குறித்து முதல் பாடலிருந்து வாவா வஞ்சி இளமானி பாடல் வரைக்கும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்துல இருந்து அவங்க கவிதை எழுதியிருக்காங்க. வானில் உலா வரும் வெள்ளி நிலா, வானொலியாக வரும் பாடல்கள் உலா, வசந்த கானங்கள் சுவை தேன்பலா, நித்திரை மறக்க வைப்பது பண்பலையிலா, நிம்மதி அடைவது இனிய பாடலிலா, கொஞ்சம் தஞ்சம் கண்ணன் தொகுப்பினிலா, நிறைவு தரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சி இனிலா, நன்றி என்று சொல்லியிருக்காங்க. அந்த லாலா அப்படின்னு அந்த கவிதை அந்த பாடலை நினைவுபடுத்தும் விதமாக எழுதியிருக்காங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வா வெண்ணிலா மெல்ல திறந்த கதவுப்பட பாடல், அதில் வா என்று எழுத்துல வார்த்தையில சொல்ல தொடங்கக்கூடிய பாடல்களை குறித்து அருமை மனதிற்கு இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. தியாகராயனர் ரங்கராஜன் அவங்களும் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில பாடல் தேர்வுகளை குறித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. எம் ஜி செல்வகுமார் கே எம் கார்டன்ல இருந்து அவங்களும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே விஜயசிலன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க மனசமய நிகழ்ச்சியில் வா என்ற இடத்தில் ஆரம்பிக்கும் பாடல்களின் தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. முருகன் பெருமாள் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்தில் இருந்து அவங்க போஸ்டர்

எழுதியிருக்காங்க. அதில் அந்தோனிதாஸ் காட்டுப்பாக்கம் தனியாக ஒரு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. காத்திருக்க நேரமில்லை படப்பாடல் வெகு நாட்கள் கேட்டு ஆகிவிட்டது, வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:45. நீங்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில வா என்ற எழுத்துல தொடங்கக்கூடிய பாடல் வரிசையை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா நான் அடிமை இல்லை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள்ல வா வா இதயமே.

கவிஞர் முத்துலிங்கத்தின் பாடல் வரிகளுக்கு விஜய் ஆனந்தினுடைய இசையில் அந்த பாடல் கேட்டோம். அழகா அந்த பாடல் அந்த சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல்கள் எழுதியிருப்பாரு. அதுல ஒரு சங்க காலத்தினுடைய பாடல் வரிகளையும் மெல்ல டச் பண்ணி எழுதியிருப்பாங்க. தேவலோக பாரிஜாதம் மண்ணில் வீழ்தல் என்ன நியாயம், எந்த பாதம் உள்ளில் போகும் மங்கை உந்தன் கால்கள் நோகும், வான வீதியில் நெய்யும் தாரகை நீரில் ஆடும் நான் காயும் தாமரை, காதல் ஒன்றே ஜீவன் என்றால் தியாகம் உந்தன் வாழ்க்கை என்றால் ஏழை வாசல் தேடிவான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வைக்கும்போது ஜானகம் அந்த பாடல் வரிகளை பாடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. வானவில்லும் மண்ணம் மாறும், வெள்ளி வேரும் சாய்ந்து போகும், திங்கள் கூட தேய்ந்து போகும், உண்மை காதல் என்றும் வாழும், காற்று வீசினால் பூக்கள் சாயலாம், காதல் மாளிகை சாய்ந்து போகுமோ, ராமன் பின்னே மங்கை செய்த எந்த வாழ்வோ உந்தன் பாதை, காதல் மாலை சூட வா அப்படின்னு சொல்லி பாடலை பாடி முடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு மெல்லிய சோகம்தான் அந்த பாடலின் இரவேளையில கேட்டு ரசிச்சோம். வா எழுத்து வரிசையில் தோங்கும் பாடல் வரிகள். அடுத்ததா வா வா எந்தன் நிலவே வெண்ணிலவே அந்த பாடல் தான் கேட்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் சேரன் பாண்டியன் படத்திற்காக.

சௌந்தர்யன் இசையில் அவர் எழுதிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு சற்று முன்னதாக நம்ம ஃபேஸ்புக் நேயர் ஒருத்தங்க கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. தேவராஜன் அம்பலம் அவங்க சவுதி அரேபியா ஜிசான்ல இருந்து கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லிச்சிருக்காங்க. மை சைல்டுஹுட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த நேயருக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வா என்ற எழுத்தில் தூங்கக்கூடிய பாடல் வரிசைகள் தான் அன்றைக்கே கேட்டு ரசம். நிகழ்ச்சிகள் நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் தெரிவிச்சிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவு பாடல் வேலைக்காரன் படத்திற்காக மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி

பையன் ஜிய யாரும் கேள் கேளுன்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும்.

0: லைலா நீயடி பஜனு நானடி ராஜடி நமக்கு வேண்டாண்டி லைலா நீயடி பஜனு நானடி ராஜடி நமக்கு வேண்டாண்டி
1: பாய் பாயின்னா பையன்

0: பெத்தவே பாடு நம்பர் ஒன் நம்ம பாத்திஷாரோ என்ன பெத்தவே பாடு நம்பர் ஒன் நம்ம பாத்திஷாரோ
1: பாய் பாயின பையன் கீழ் கேளுன பொண்ணு இந்த பொண்ணை க

0: தன்னசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: தன்னசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: பண்ண தமிழ் பெண்ணொரு திரி என்ன திரில் வந்தாள்.
1: தன்னசைவில் கோடி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: கற்பூர புத்தி இருக்க காட்டுனா அப்படியே புடிச்சிக்கும். கருத்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
1: தெரியுது.

0: காலத்துக்கு தக்கபடி நிறத்தையும் மாற்றிக்கொண்டு வாழும் பச்சோந்தி என்று கொள்ளு கொள்ளு கொள்ளு.
1: கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும் கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: Mm-hmm.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வானம் உள்ளவரே, பூமி உள்ளவரே, காற்று உள்ளவரே, கடல் உள்ளவரே, அக்னி சாட்சியாக நான் உன்னோடு கலந்திருப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். முதல் பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். வி தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள்.

நிகழ்ச்சியில் இனி எம் எஸ் சுப்லட்சுமி மற்றும் ராதா விஸ்வநாதன் பாடிய சாவித்ரி படப்பாடல் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் இயற்றியவர் சதாசிவ பிரம்மேந்திரா.

திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. நீங்கள் கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம்பலம் வி சதாசிவம் அவர்களின் நாகஸ்வரம், சிவன்வயல் எஸ் எம் ராஜரத்னம் அவர்கள் தவில்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் ஆட்டுக்காரா என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மனோரஞ்சனி ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் என்னை நீ மறவாதே என துவங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் இயற்றிய அமிர்தவர்ஷினி ராகம் ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம்பலம் வி சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். சிவன் வயல் எஸ் எம் ராஜரத்னம் அவர்கள் தவில்,

0: அருள்மணி மாலை.
1: நேர்களை நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை FM 103, கோயம்புத்தூர் FM 103.3, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 101.6, வேலூர் FM 100.4 மற்றும் திருப்பத்தூர் FM 100.1 ஆகிய அலைவரிசைகளில். அருள்மணி மாலையில் முதலில் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியுள்ள விக்னேஸ்வர சுப்பிரபாதம்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியிலே ஸ்ரீ குருவாயூர பிரேசா சுப்பிரபாதம் எம் எஸ் சீலா அவர்கள் பாடியுள்ளது.